0: தொடர்ந்தும் உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவித்து வருகின்ற டிவிஐ சிஎம்ஆர் நிறுவனங்களின் தயாரிப்பிலே வெளிவந்த அந்த பாடல். அதனைத் தொடர்ந்தும் தற்பொழுதும் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் டிவிஐ நிகழ்ச்சிகளிலே மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சி மூலமாக வளர்ந்து வருகின்ற அடுத்த தலைமுறை கலைஞர்களையும் ஊக்குவித்து வருகிறது டிவிஐ சிஎம்ஆர் நிறுவனங்கள். இந்த நிகழ்ச்சிகளில் நீங்களும் கூட இணைந்து அவர்களை உற்சாகப்படுத்துவதோடு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு அவர்கள் மூலமாக ஓரிரு வரிகளை கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் அந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பதோடு மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களுக்கு உற்சாகத்தையும் உங்கள் ஆதரவையும் வழங்குங்கள்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
4: ஜூலை 11, 12, 13 சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 நாட்களில் மீண்டும்

0: வழங்கும் மாபெரும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனங்கள் விரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகள் வேறு எங்குமே வாங்க முடியாது. மிக குறைந்த மலிவு விலைகளில் ஏ சில்க் எஃப்ஏர் வழங்கும் வேர் ஹவுஸ் சேல். காஞ்சிபுரம் சாரிகள், ஃபேன்சி சாரிகள், டிசைனர் சாரிகள், ஷல்வார்கள், ஏராளமான தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். இலக்கம் 1120 டெப்ஸ்கோட் ரோட் யூனிட் 345 அமைந்திருக்கும் தமிழிசை கலாமந்திரத்தில்.
1: மகுடம் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது பாடல். பாடலோடு மங்களி வேல்முருகன். பாடல் காணிசை ஜி வி பிரகாஷ். பாடல் வரிகள் ஏகாதசி.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி, தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். அக்டோபர் மாதத்தின் இறுதியில் ஓய்வு பெற்ற பால் கிராம்ப்டனுக்கு பதிலாக நீதிபதி அலன் டைனரை சமஸ்டி நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீர்மூழ்கி கப்பல்கள் கொள்முதல்களுக்கு ஜெர்மன் பாதுகாப்பு உற்பத்தியாளரான டிகேஎம்எஸ் நிறுவனத்தை கனடா தனது விருப்பமான விநியோகஸ்தராக தேர்ந்தெடுத்துள்ளதாக பிரதமர் மாக்கானி இன்று ஹாலிஃபாக்ஸில் அறிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்கப் போவதில்லை என்ற பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அரசாங்கத்தின் முடிவை இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் யாஹிர் லாபிட் கடுமையாக சாடியிருக்கிறார். காசா முனையை ஏறக்குறைய 2 தசாப்தங்களாக நிர்வகித்து வந்த அமைப்பை கலைப்பதாக அமாஸ் இன்று அறிவித்திருக்கிறது.
1: கனேடிய செய்திகள்.
0: அக்டோபர் மாத இறுதியில் ஓய்வு பெற்ற பால் கிராம்ப்டனுக்கு பதிலாக நீதிபதி அலன் டைனரை சமஸ்டி நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரதமர் மாக்கானி இன்று வெளியிட்ட அறிக்கையில் டைனரின் நியமனத்தை அறிவித்தார். முக்கியமாக குடியேற்றம் தொடர்பான விவகாரங்களால் நீதிமன்றத்தின் வளங்களுக்கு நெருக்கடி ஏற்படும் வகையில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் புதிய தலைமை நீதிபதி தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார். டைனர் 2014 ஜூன் மாதத்தில் ஃபெடரல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். நீதிபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்பு அவர் ஒன்டாரியோவில் குடியேற்ற சட்டத்தில் நிபுணத்துவம் பெற்ற வழக்கறிஞராக பணியாற்றினார். தனது தனிப்பட்ட வழக்கறிஞர் பணியின் போது டொரண்டோ மற்றும் ஒட்டோவா ஆகிய நகரங்களில் உள்ள நிறுவனங்களுடன் இணைந்து குடியேற்றம் மற்றும் நிர்வாக சட்டத்துறைகளில் டைனர் பணியாற்றினார். மேலும் கட்டணமில்லா சட்ட உதவி மற்றும் சமூக சேவை பணிகளுக்காக அவர் 2 எலிசபெத் மகாராணியின் வைரவிழா பதக்கத்தையும் பெற்றார். பின்னர் ஒன்டாரியோ அரசாங்கத்திற்காக பணியாற்றிய டைனர் அந்த மாகாணத்தின் குடியேற்றவாசி பரிந்துரை திட்டத்தை தொடங்குவதில் முக்கிய பங்காற்றினார். பனிரெண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் வரையிலான கொள்முதல்களுக்கு ஜெர்மன் பாதுகாப்பு உற்பத்தியாளரான டிகேஎம்எஸ்ஐ கனடா தனது விருப்பமான விநியோகஸ்தராக தேர்ந்தெடுத்துள்ளதாக பிரதமர் மாக்கானி இன்று ஹாலிஃபாக்ஸில் அறிவித்தார். சிஎஃப்பி எஸ்கிமாஸ்டில் கனடாவில் பசிபிக் கடற்படை அமைந்திருக்கின்ற இப்பகுதிக்கு ஒட்டோவாவின் இந்த முடிவு அதிக ஊதியம் தரும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று கிரேட்டர் விக்டோரியா வர்த்தக சபையின் தலைமைச் செயல் அதிகாரி ஜான் வில்சன் தெரிவித்தார். இந்த திட்டத்துடன் தொடர்புடைய பல்வேறு விநியோகச் சங்கிலிகளில் பிராந்திய நிறுவனங்கள் பங்களிப்பதற்கான வாய்ப்பை பெறுவதை உறுதி செய்ய தனது அமைப்பு அரசாங்கங்களுடன் தொடர்ந்து பணியாற்றும் என்றும் அவர் கூறினார். டிகேஎம்எஸ் உடனான பேச்சுவார்த்தைகள் இப்போதுதான் ஆரம்பமாகியுள்ளதால் இப்பகுதிக்கான பொருளாதார பலன்கள் கணிசமானதாக இருக்கும். ஆனால் சரியான புள்ளிவிவரங்களை தன்னால் வழங்க முடியாதென்று பாதுகாப்பு கொள்முதல் துறைக்கான மாநில செயலாளர் ஸ்டீஃபன் ஃபூர் தெரிவித்தார். அத்துடன் இந்த திட்டம் இந்த பகுதியில் 1000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் ஃபூர் மேலும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்கப் போவதில்லை என்ற பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அரசாங்கத்தின் முடிவை இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் யாயிர் லாபிட் கடுமையாக சாடியிருக்கிறார். இது நமது ஜனநாயகத்தின் அடித்தளங்களை சிதைப்பதாகவும் நாட்டின் வரலாற்றிலேயே மிக கடுமையான அரசியலமைப்பு நெருக்கடியை உருவாக்குவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அரசாங்கத்தை விமர்சிப்பவர் ஒருவரால் சேனல் 13 கையகப்படுத்தப்படுவது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்படப் போவதில்லை என்று நெத்தன்யாகுவின் அரசாங்கம் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. இது முன்னெப்போதும் இல்லாத ஒரு நடவடிக்கையாகும். மேலும் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி பிரிவினருக்கும் நீதித்துறைக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வந்த பதற்றத்தை இது உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. நெத்தன்யாகுவின் அரசாங்கம் குற்றவியல் தன்மையிலானதாக மாறிவிட்டதாக முன்னாள் பிரதமர் லாபிட் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நிராகரிப்பதன் மூலம் ஆபத்தான வகையில் நம்பிக்கையை மீறியுள்ள ஒரு சட்டவிரோத ஆட்சியாக இந்த அரசாங்கம் செயல்படுவதாக முன்னாள் பிரதமர் நஃப்தாலி பெனட் தெரிவித்தார். நீதிமன்ற தீர்ப்பை மீறப்போவதாக அறிவிக்கும் ஒரு அரசாங்கத்தை நாம் காண்கின்றோம். இது அரசுக்கு எதிராக அரசாங்கம் இழைக்கும் கடுமையான மற்றும் ஆபத்தான நம்பிக்கை மீறலாகும் என்று பெனட் மேலும் தெரிவித்தார். காசா முனையை ஏறக்குறைய 2 தசாப்தங்களாக நிர்வகித்து வந்த அமைப்பை கலைப்பதாக அமாஸ் இன்று அறிவித்தது. இது ஒரு முக்கிய அரசியல் மாற்றமாக கருதப்படுகிறது. 2006 நடைபெற்ற பலஸ்தீன சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் தனது போட்டியாளரான ஃபதாவிடமிருந்து கட்டுப்பாட்டை கைப்பற்றிய ஹமாஸ் அமைப்பு 2007 முதல் காசாவை ஆட்சி செய்து வருகிறது. அக்டோபர் 2025 அமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த சில மாதங்களுக்கு பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றாட நிர்வாக பொறுப்புகளிலிருந்து விலக தயாராக இருப்பதாக அமாஸ் பலமுறை கூறியிருந்தாலும் அந்த அமைப்பின் ஆயுதங்களை களைதல் மற்றும் காசாவின் நீண்டகால அரசியல் எதிர்காலம் போன்ற முக்கிய விவகாரங்களை இன்னும் தீர்க்கப்படாமலேயே இருக்கின்றன. AFP செய்தி சேவையின் தகவலின்படி அமாஸின் அரசாங்க அவசரகால குழுவின் தலைவரான முகமது அல் ஃபரார் அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்து அந்த நிர்வாக அமைப்பை கலைத்திருக்கிறார். சிவில் நிர்வாகத்தை காசா நிர்வாகத்துக்கான தேசிய குழுவிடம் ஒப்படைப்பதை எளிதாக்கும் நோக்கிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமாஸின் அரசாங்க ஊடக அலுவலகத் தலைவர் இஸ்மாயில் அல் தவாப்தா தெரிவித்தார். 2025 அக்டோபரில் அமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே காசா போர் நிறுத்தத்தை ஏற்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கிய அமைதி வாரியத்தால் இந்த குழு நிறுவப்பட்டது. பலஸ்தீனிய தொழில்நுட்ப நிபுணரான அலி ஜாத் இக்குழுவின் தலைவராக இருக்கிறார். இன்று அதிகாலையில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலில் குறைந்தது 20 கொல்லப்பட்டனர். ராய்டர்ஸ் அறிக்கையின்படி ரஷ்யா நாடு முழுவதும் உள்ள இலக்குகளை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 100 ஆளில்லா விமானங்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. துருக்கியில் நடைபெறும் நேட்டோ உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை சந்திக்க தயாராகி வரும் வேளையில் இந்த சமீபத்திய தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் மேலும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்காக உக்ரைன் தனது நட்பு நாடுகளை மீண்டும் வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைனிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரஷ்யா ஏவிய 37 ஏவுகணைகளையும் 351 ட்ரோன்களில் 90% அதிகமானவற்றை இடைமறித்த போதிலும் பேட்ரியாட் இடைமறிப்பான்களின் பற்றாக்குறை நகரங்களை மேலும் மேலும் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் கீவ் நகரில் குறைந்தது 14 சுற்றியுள்ள பகுதிகளில் மேலும் 6 கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பலர் காயமடைந்த நிலையில் தலைநகர் முழுவதும் கிட்டத்தட்ட 30 கணிசமான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் விறுவிறுப்பான ரவுண்ட் ஆஃப் 16 சுற்று ஆட்டத்தில் போர்த்துக்கல் அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. போட்டியில் 90th ஸ்பெயின் அணியின் மைக்கேல் மெரினோ அதிரடியாக ஒரு கோலை அடித்து போர்த்துக்கல் அணியை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். இந்த வெற்றியின் மூலம் இந்த உலகக்கிண்ண தொடரில் இதுவரை தனக்கு எதிராக எதிரணிகளை ஒரு கோல் கூட அடிக்க விடாத தனது பலமான தற்காப்பு சாதனையை ஸ்பெயின் தக்க வைத்திருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அக்டோபர் மாத இறுதியில் ஓய்வு பெற்ற பால் கிராம்ப்டனுக்கு பதிலாக நீதிபதி ஆலன் டைனரை சமஸ்டி நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீர்மூழ்கிய கப்பல்கள் கொள்முதல்களுக்கு ஜெர்மன் பாதுகாப்பு உற்பத்தியாளரான TKMS நிறுவனத்தை கனடா தனது விருப்பமான விநியோகஸ்தராக தேர்ந்தெடுத்துள்ளதாக பிரதமர் மா கானி இன்று ஹலிஃபாக்ஸில் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்கப்போவதில்லை என்ற பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அரசாங்கத்தின் முடிவை இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் யாயிர் லாபிட் கடுமையாக சாடியிருக்கிறார். காசா முனியை ஏறக்குறைய 2 தசாப்தங்களாக நிர்வகித்து வந்த அமைப்பை கலைப்பதாக அமாஸ் இன்று அறிவித்தது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் இந்த இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. கலைக நேரம் 10:11. தொடர்வது
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: பிராம்ப்டன் தமிழ் ஒன்றியம் நடாத்தும் ஈழம் சாவடி, ஜூலை மாதம் 10, 11, 12 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில். இலக்கம் 1495 சாண்டல்வுட் பார்க்வே ஈஸ்டில் உள்ள பிராம்ப்டன் சோக்கர் சென்டரில் நடைபெறும். 647-873-0732. புனித பெட்டிமா அன்னை தமிழ் ஆன்மீக பணியகத்தின் மிட்லண்ட் மறைசாட்சிகளின் திருத்தல பயணம் ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை காலை 9:30 திருச்செவமாலையோடு ஆரம்பமாகும். 647-283-1972. கனடா கல்முனை பிராந்திய இணையத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை காலை 9:00 முதல். இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் உள்ள மில்கன் பார்க்கில் நடைபெறும். 647-381-7798. கனடா சித்தங்கேணி ஒன்றியத்தின் 32வது கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை காலை 10:00 முதல் மில்கன் பார்க்கில் நடைபெறும். 647-718-3324. கனடா வயாவுலான் நலன்புரி சங்கத்தின் வருடாந்த கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை காலை 11:00 முதல் மிடில் ஃபீல்ட் அண்ட் ஸ்டீல்ஸ் சந்திப்பில் உள்ள மில்கன் பார்க் ஷெல்டர் 2 நடைபெறும். கனடா வேலாயுதம் மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்கம் நடாத்தும் 18வது வருடாந்த பொதுக்கூட்டம் ஜூலை மாதம் 12 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30. இலக்கம் 150 பொரோ டிரைவில் உள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-454-6360.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: காதுக்கினிய கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல்.
1: கலைஞர் நேரம் 10:15 ஒலிக்கும் இந்த பாடல் மின்னல் செந்தில் குமரனின் குரலில் ஒலிக்கிறது. பாடல் காணிசை பிரவீன் மணி.

0: அடுத்த பாடல் மின்னல் செந்தில் குமரனின் பாடல் வரிகளில் அவரோடு இணைந்து பாடலை பாடியிருந்தவர் சகானா, பாடல்கானிசை பிரவீன் மணி. நேர்கள் கேட்கும்போது சிமார் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
0: 8:08, 8:04. ஒளிக்கும் அடுத்த பாடல் மைனா திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர், சாதனா சர்கம் இணைந்து பாடியது. பாடல் காணிசை டி இமான், பாடல் வரிகள் ஜுகபாரதி.

0: பொறித்த பாடல் நரேஷ் ஐயர் சாதனா சர்க்கம் அணிந்து பாடியது. பாடல் மைனா திரைப்படத்திற்காக இடம்பெற்றது. பாடல் காணிசை டி இமான், பாடல் வரிகள் யுகபாரதி. கலைக நேரம் 10:26. லக்ஷன் கந்தசாமி விடுக்கும் அறிவித்தல். ஒன்டாரியோவில் புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை மாகாண அரசு வழங்கவிருக்கிறது. இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜுடன் கூடிய ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் $720,000 டிட்டாச் வீடொன்றை $799,000 டபுள் கராஜ் டிட்டாச் வீடொன்றை $983,000 சொந்தமாக்கும் லிமிடெட் டைம் சந்தர்ப்பத்தினை தருகின்றார் நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் 416-888-8044. க்ளோசிங் இந்த ஆண்டு நிறைவில் அல்லது அடுத்த ஆண்டில் நடைபெறும். ஃபினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்களும் இருக்கின்றன. ஃப்ரீ அசைன்மெண்ட்டும் இருக்கிறது. குறைவான விலைகளில் வீடுகளை வாங்கும் வாய்ப்பினை விலைகள் அதிகரிக்க முன் பயன்படுத்த அலையுங்கள். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லக்ஷன் கந்தசாமி விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
1: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere 416-757-1000. mymechanicauto.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: உலகம் முழுவதும் 101.3 www.cmr.fm.
0: கலைக நேரம் 10:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3. இன்று வளமையாக வானிலைக்கு வருகின்ற செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சி வானிலை வரமாட்டாது என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றோம். ஒலிக்கும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம், சாதனா சர்க்கம் ஆகியோர் இணைந்து பாடியது. தெனாலி திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

0: ஒழித்த பாடல் லத்தினாலி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் ஆகியோர் இணைந்து பாடியது. பாடல் காணிசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஐ சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661.
6: சீவையில் நாங்கள் பாடும் சிந்து சீமா தமிழகம் 101.3.
0: நம்மவர் பாடல் முதல் கனவே இசை தொகுப்பிலிருந்து ஒழிக்கிறது. பாடலோடு எலிசபெத் மாலினி, ஆனந்தன் கனகசுந்தரம், பாடலுக்கான இசை ஆர் மோகன், பாடல் வரிகள் எஸ் ஜெயக்குமார்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட், நோர்த் யோர்க், டவுன்ஸ் வியூ, டெல்ஸ் பார்க், ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
5: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
6: நேர்கள் கேட்கொண்டு CMR தமிழகம் 101.3. கலைய நேரம் 10:45. டொரண்டோவின் தற்போது பிள்ளை 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. ஆங்காங்கே சில இடங்களிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. இன்றைய பின்னரவில் அதி குறைந்த பிள்ளையாக 20 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்னரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்தும் 162.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. ஒழிக்கும் பாடல் அரவிந்தன் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165.
2: கனடாவில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள் மேலும் சங்கீத கதரை கிளித்தட்டு கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பேர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பேர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-94-94.
4: Everything okay, no problem and dinam.
5: Bar kalamu closing da adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
4: Last minute left. Closing day the Pradesh Chellathuk thanks.
5: Chellam illada Selvam.
4: Sari.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm இதயத்தில் துள்ளும் தமிழ்.
1: ஒலிக்கும் பாடல் உன்னை கிருஷ்ணன் சித்ரா இணைந்து பாடியது. தேவாவின் இசையில் தமிழ்ச்செல்வன் திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

கலை நேரம் 11 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலுக்கு அரசாங்கத்தின் தொலைநோக்கற்ற நடவடிக்கைகளே காரணம் என்று சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீரா தெரிவித்திருக்கிறார். 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 1,373 பில்லியன் ரூபாய் வரி வருவாய் வசூலித்துள்ளதாக இலங்கை சுங்கத் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இது எதிர்பார்க்கப்பட்டதை விட 22% அதிகம் என்று அதன் ஊடக பேச்சாளர் சந்தன புச்சியேவா தெரிவித்திருக்கிறார். காவிரியின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் 25 மாவட்டங்களில் குடிநீருக்கு கடுமையான பிரச்சினை ஏற்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். ஏர் கனடா நிறுவனம் மீண்டும் அமெரிக்காவுக்கான சில குளிர்கால விமான சேவைகளை ரத்து செய்திருக்கிறது. விமான எரிபொருள் விலையேற்றம் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஏர் கனடா நிறுவனம் அறிவித்திருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதியன்று வெனிசுலாவில் ஏற்பட்ட 2 சக்திவாய்ந்த நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் இதுவரை 3,342 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 41,000 பேர் வரைக்கும் காணாமல் போயிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. சிஎம்ஆர் தமிழ்ஃபேம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

காலை நேரம் 11:03 நேர்கள் கேட்டுக்கொண்டு புதிய சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இப்பொழுது முதல் வானொலி வருகிறது என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி. பாடல் வரிகள் வழங்கப்படும். அந்த வரிகளை வைத்துக்கொண்டு அது என்ன பாடலின் பாடல் வரிகள் என்பதை கண்டுபிடிக்கின்ற வேடிக்கை நிகழ்ச்சி. நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழைக்க தொலைபேசி இலக்கம் 416-593-0055. 416-593-0055. சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கான முதல் பாடல் வரிகளை பார்த்துவிடலாம். கோடை காலங்களில் குளிர், காற்று நீயாகிறாய் வாடை, நேரங்களில் ஒரு போர்வை நீயாக வந்தாய். சரி, மீண்டும் அந்த பாடல் வரிகளை தருகின்றேன். கோடை காலங்களில் குளிர், காற்று நீயாகிறாய் வாடை, வாடை நேரங்களில் ஒரு போர்வை நீயாக வந்தாய். சரி, பாடலை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 416-593-0055. 416-593-0055. ஒலிக்கிறது செந்தமிழ் செல்வன் திரைப்பட பாடல். பாடலோடு பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: கலைகணம் 11:10 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சரி, நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்? சரி, பாடலை கேட்டுவிட்டு வாருங்கள். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வெண்பா
0: பாடலை கண்டுபிடித்தீர்களா?
1: சிவா படத்துல அடி வான்மதி பார்வதி.
0: அட்டிப்பிடியோட பாட்டு வந்துருக்கோம். சரி, பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன், கண்டுபிடித்தீர்களா பாடலை?
2: நான் நினைக்கிறேன் தர்மதுரை படத்தில இருந்து. அடி வான்மதி என் பார்வதி, காதலி கண் பாரடி என்கின்ற பாடல்
0: என்று கூறியிருக்கிறீர்கள். பார்க்கலாம். நன்றி நிகழ்ச்சி நடந்து கொள்வதற்கு. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: தேவகுமார், கண்டுபிடித்தீர்களா பாடலை?
4: கண்டுபிடித்தீர்களா
0: பாடலை? பார்வதி என்ற பெயரை சொல்றது
4: கஷ்டப்படுகிறீர்கள்.
0: என்ன பாடல் கண்டுபிடித்தீர்களா? சரி, நிகழ்ச்சி அணிந்து கொள்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம். அடிவான்மதி என்ன காதலி என்று.
0: சரி, ஏதோ அனைவரும் சரியான பாடலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நன்றி, இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திக்கலாம். ஆமாம், இணைந்து கொண்ட அனைத்து நேர்களுமே சரியான பாடலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அடி வான்மதி என்ற பாடல் அது. சரி, அடுத்த பாடலுக்கான தரவுகளை வழங்குவதற்கு முன்னதாக விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் ஒலிக்கும்.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: சரி, இப்பொழுது ஒலிக்கப் போகிறது சிவா திரைப்பட பாடல். அதற்கு முன்னதாக அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை வழங்கிவிடலாம். இந்த மங்க இவள் இன்ப கங்கையந்தன் மன்னன் எனை சேர்க்கும் கடல். இந்த கடல் பல கங்கை நதி வந்து சொந்தம் கொண்டாடும் இடம். பாடலை கண்டுபிடித்தால் அலையுங்கள் 4165935. ஒலிக்கிறது சிவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: காலை நேரம் 11:20. நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமா தமிழ் எஃப்எம் 101.3 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வன்பா.
0: வன்பா பாடலை கண்டுபிடித்தீர்களா? மின்னல் வந்தது, மழை பொழியவில்லை. சரி, நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா கண்டுபிடித்தீர்களா பாடலை?
2: ஆமாம். அடி கண்ணே அழகு பண்ணே அப்படியே தொடரும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம். குயின்சன்.
0: குயின்சன் கண்டுபிடித்தீர்களா பாடலை?
3: ஆமாம். இந்த மின்விழிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, அடி கண்ணே அழகு பண்ணே.
0: சரி, நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். இந்த மின்மினிக்கு அந்த பாடல் தான் நீங்கள் திங்கட்கிழமையில இருந்த முதல்ல அடுக்கலாம் பிரச்சனை, இப்ப வியாழக்கிழமையில தான் கொஞ்சம் கடைசி காலத்துடுங்க, அதான் கொப்பி பண்றத.
0: நித்யா பாடலை கண்டுபிடித்தீர்களா?
5: வணக்கம். காந்தி.
0: காந்தி கண்டுபிடித்தீர்களா பாடலை?
5: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பிலே
6: ஹலோ.
0: சரி, நிகழ்ச்சியிலே பலரும் இணைந்து கொண்டு அந்த சரியான பாடலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அனைவருமே சரியான பாடலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அது இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது என்பது சரியான பாடல். விளம்பரங்களை அடுத்து அந்த பாடல் ஒலிக்கும். அதோடு அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளும் வழங்கப்படும்.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
8: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
9: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
10: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
11: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
10: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
11: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
0: கலைக நேரம் 11:24. சரி, அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகள் இதுதான். திருத்தேகம் எனக்காகும் தேனில் நனைந்தது என் உள்ளம், புன்னாரம் பூவாலையாடும் தோரணம் இங்கெங்கும், மீண்டும் அந்த பாடல் வரிகள். திருத்தேகம், எனக்காகும் தேனில் நனைந்தது என் உள்ளம், பொன்னாரம் பூவாலை ஆடும் தோரணம் எங்கெங்கும். அலைங்கள் 4 6 5 9 3 0 0 5 5 ஒலிக்கிறது இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது.

0: கலையக நேரம் 11:30 நேர்கள் கேட்டுக் கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சரி, அடுத்த பாடலை கண்டுபிடித்த நேர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன், கண்டுபிடித்தீர்களா பாடலை?
1: ஆமாம், இது பூங்கதவை தாழ்த்திறவா என்னும் பாடல்.
0: சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டதுக்கு நன்றி.
1: வணக்கம்.
0: வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை? சரி, இதோ அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர், வணக்கம்.
2: பூவாய் பொன்பாவாய் பொன் மாலை சூடிடும்
3: நிலகத்திரைப்படத்தில் பூங்கதவே தாழ்த்திறவாயு என்ற பாடல் நல்ல நல்ல பாடல் கொண்டா, இவ்வளவு அனுபவங்களே தெரியும் அப்படி பாடல் இருக்கு, நல்ல நல்ல பாடல் கொண்டாருங்க, அதுக்கு உங்களை என்னுடைய நன்றிகள்.
0: நன்றி. நான் இதன் ஒரு படி மேலே என்ன, நான் இதன் வீட்டில் இன்னொரு படி மேலே ஏறி சொல்ல போறீங்களோட நினைச்சேன்.
4: கண்டுபிடித்தீர்களா?
0: அதே பூங்கதவு
4: தான்.
0: வணக்கம். தேவகுமார், கண்டுபிடித்தீர்களா பாடலை? அந்த பாடல். சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அனைத்து நேயர்களுமே சரியான பாடலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது நிழல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, விளம்பரங்களை எடுத்து அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.
5: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA கிரெடிட்.
0: சரி, அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகள் இதுதான். மல்லிகை பூக்கும் மாலை நேரம், மன்மதன் வந்து காதில் கூறும் மந்திரம். என்ன மல்லிகை பூக்கும் மாலை நேரம், மன்மதன் வந்து காதில் கூறும் மந்திரம், என்ன? பாடலை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 4165935. ஒலிக்கிறது நிழல்கள் திரைப்பட பாடல்.

0: காலை நேரம் 11:38. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை? மல்லிகை பூக்கும். என்ன திரைப்படம் அது? சரி, மல்லிகை. சரி, பார்க்கலாம். நன்றி நன்றி. நிகழ்ச்சி தெரிந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். நான் புருஷோத்தம் கேட்கிறேன். நான் மாறி கண்டுபிடிதான் கண்டுபிடிச்சதையே சொல்றேன். நான் தீக்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து மல்லிகையின் மன்னவன் மயங்கு வந்து கண்டுபிடிச்சிட்டேன்.
0: ஓ, எல்லோரும் மல்லிகையில் தான் மயங்கி நிற்கிறீர்கள். சரி,
2: இந்த மூளை மூளை கச்சேரி ஒன்று போட்டுருங்க முதல் பாடல. அது அதில் மயங்கிறவன தீக்க சுமங்கலிக்கு போட்டுறாங்க திருமணத்துக்கு.
0: சரி, நிகழ்ச்சி அணிந்து கொள்கின்ற அடுத்த நேயர்
3: வணக்கம். ஜோகா,
0: கண்டுபிடித்தீர்களா பாடலை?
3: ஓ, இது நீங்க இடவரி மல்லிகை பூக்கும் மாலை நேரம் சொன்னீங்க. இடவரியில மன்மதன் வந்து காதில் கூறும் அப்படிதான் நீங்க. ஹலோ,
0: சரி நில்லுங்கள், சரி பார்த்து கூறலாம்.
3: நீதி நிழல் படம்.
0: ஓ, நீங்கள் நீதியின் நிழல் கூறியிருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம்.
3: படத்தில் இல்ல, நீதியின் நிழல் படத்தில் இருந்து குத்து உலக்கொன்று வள்ளிக்குளம் ரெண்டு அந்த பாட்டு.
0: சரி, நீங்கள் ஆக தூரம். சரி, பார்க்கலாம். நன்றி
3: நன்றி.
0: நீங்கள் தெரிந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: என்ன
0: பாடல்?
4: நான் குத்து விளக்கம் ஒன்று வள்ளிக்குடமோ இரண்டு என்கிற பாடல் நான் நினைக்கிறேன்.
0: நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதற்கு
4: நன்றி, வணக்கம்.
0: ஆமாம், ராஜவர்மனும் யோகாவும் கூறிய பாடல் தான் அது. குத்து விளக்கோ என்று ஒன்று, வெள்ளிக்குடமோ ரெண்டு என்ற அந்த பாடல் தான் அது. சரி, அந்த பாடல் ஒளிபரப்பாகும். அந்த பாடல் வரிகளை மீண்டும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். விளம்பரங்களில் இருந்த பாடல் ஒழிக்கும்.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல. காசு
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
0: கலை நேரம் 11:42. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி. நீதியின் நிழல் திரைப்படத்திலிருந்து பாடலை ஒளிபரப்பாக்குவதற்கு முன் அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை வழங்கலாம். மேலாடை மூடும், தேனாடை நாள்தோறும் காதல் நீராடும். மேலாடை மூடும், தேனோடை நாள்தோறும் காதல் நீராடும். இந்த பாடல் வரிகளை வைத்துக்கொண்டு பாடலை கண்டுபிடிங்கள். அலையுங்கள் 416-593-0055. ஒலிக்கிறது நீதியின் நிழல் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

0: La la la la la la la la la la la. கலைஞரம் 11:47 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இது என்ன பாடல்? இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன், என்ன பாடல் கண்டுபிடித்தீர்களா?
1: ஆமாம், இது அதோ வானிலே நிலா ஊர்வலம்
0: என்ற பாடல். சரி, நன்றி.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
2: பாட்டு பிள்ளையா சொன்னா தந்தை நிலம் இருக்கோ.
0: நன்றி.

0: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற
2: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
3: கலைகநேரம் 11:52. சரி, நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் வெண்பா.
3: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
4: நான் நினைக்கிறேன் வாய்ப்பை நான் அடிக்கலாம்
3: நீங்கள் நினைக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்கின்ற நேர் வணக்கம்.
5: வணக்கம். யோகா.
3: யோகா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
5: ஆமாம், அதே பாடல் தான். வார்த்தை நான் அடிக்கண்ணம்மா, வர்ணம் வெட்டி நீதான்.
3: நீங்கள் அடுத்த இரண்டு வரிகளை சொல்ல வேண்டும்.
5: வர்ணம் வெட்டி நீதான் சொல்லம்மா.
3: சரி, நன்றி. நீங்கள் தெரிந்து கொள்கின்ற நேர் வணக்கம்.
6: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். சந்திப்பு திரைப்படத்திலிருந்து பாத்தை நானடி கண்ணம்மா, வர்ணமுட்டு நீடானே என் செல்லம்மான்ட்டு.
3: நீங்கள் ஒருபடி மேலே நின்று சொல்லுகிறீர்கள்.
6: நான் செல்லம்மான்னு சொல்ல ஆசையா இருந்ததான் சொல்லி
3: பார்த்தேன். நிகழ்ச்சியில் என்ன சொல்லுகிற அர்த்தநேர் வணக்கம்.
7: வணக்கம், இது ராஜவர்மன்.
3: ராஜவர்மன், கண்டுபிடித்தீர்களா பாடலை?
8: நீங்கள்
3: ஒருபடி மேலே போயிருக்கிறீர்கள். சரி, நன்றி தேவகுமார். ஆமாம், நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அனைத்து நேர்களுமே சரியான பாடலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது சந்திப்பு திரைப்படத்திலே இடம்பெற்ற பாடல் ஒழிக்கிறது. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய என்ன பாடல். இந்த பாடல் நிகழ்ச்சியிலே ஆர்வத்தோடு உற்சாகமாக கலந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒழிக்கிறது TM சவுந்தரராஜன், வாணிஜ்யராமின் குரலில் இந்த பாடல்.

0: கலைகணிரம் 12 மணி. மற்றும் ஒரு புதிய நாடுகள் பிரவேசத்திற்கும் இன்றைய நாளும் சிறப்பான நாளாக அமைய எல்லோருக்கும் வல்ல இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்களும் அடுத்து உங்கள் தெருவில் உங்களுக்காக நிகழ்ச்சி அணிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் July 7 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் ஆகியவற்றை கொண்டாடவிருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். இப்பொழுது முதல் வானிலைக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி.
1: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக
2: மகிழ்ச்சியடைய
0: உங்களுக்காக நிகழ்ச்சியில் நீங்கள் மனித உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-593-0055. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் யோகா.
0: யோகா, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
3: எனக்கு இதை கங்கையம்மரன் வரிகள் இசைஞான இதை செய்யல ஆனந்த் படத்திலிருந்து ஐ வாண்ட் டு டெல் யூ அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகள்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி,
0: வணக்கம். முடிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம்.

0: கலைக நேரம் 12:07 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வெண்பா, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்? அதிசயராகம் திரைப்படத்திலிருந்து அபூர்வராகங்கள் பாடல். சரி, இது உங்கள் திரையில் ஒடிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். பாடலுக்கான இசை KJ ஜேசுதாஸ், பாடலை MS விஸ்வநாதன் பாடுகிறார்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் இளம் சாவடி
4: 2026
3: பிரம்டன் சர்க்கஸ் சென்டரில் ஜூலை 10, 11, 12 தேதிகளில்
4: 1495 பிரம்டனில் வெள்ளி த வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை அரோசை, ஞாயிற்றுக்கிழமை செவன் நாட் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி. சரிகமவா புகழ்
5: அக்ஸியா சிப் குமார்,
4: ராம் மகாராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் செம்மை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
3: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும் திரண்டு வருக.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்,
6: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
8: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
9: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
8: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: கலை நேரம் 12 மணி 15 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
11: வணக்கம் சவந்திகா, எப்படி இருக்கீங்க?
10: நலமாக இருக்கிறோம், நன்றி சவந்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
11: நலமாக இருக்கிறேன்.
10: பாடல் தெரிவு
11: மாசிலா உண்மை காதலை திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒன்று நெஞ்சில் சுகம்
10: சேர்க்கிறேன். உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகனங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
11: நன்றி, வணக்கம்.
10: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு உன்னை கிருஷ்ணன்.

0: கலக நேரம் 12:22 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் புருஷோத்தமன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாச்சியாக நன்றி.
0: என்ன பாடல் தெரியும்?
1: ஜாரடி மோகினி திரைப்படத்திலிருந்து ஒரு நாளுக்குள்ள எத்தனை கனவுகள் அந்த பாடல்.
0: சரி, இதோ உங்கள் துறையில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். முன்னும் சந்திக்கலாம்.
1: வாய்ப்பு தந்தாக நன்றி.
0: நன்றி. ஒலிக்கும் பாடலோடு கார்த்திக் ரீட்டா, பாடல் காணிசை யுவன் சங்கர் ராஜா, பாடல் வரிகள் நாமுத்துக்குமார்.

0: Nissan head to head event ippozhudhu Morningside Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku vaarathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundhalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: Jeeva Jewelers.
9: கலக நேரம் 12:30 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம். மலைப்பிள்ளையார் இருக்கிறீர்கள்.
10: நேரு.
9: நேரு, என்ன பாடல் திருவிடு வந்திருக்கிறீர்கள் நேரு?
10: அப்பாடாட்ட படத்திலிருந்து, நான் ஒன்று நினைத்தேன் அவன் ஒன்று நினைத்தான்.
9: சரி, இது உங்கள் திருவில் பாடல் ஒடிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
10: நன்றி.
9: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு TM சௌந்தரராஜன்.

0: கலைகநேரம் 12:35 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: தேவகுமார், என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு கட்டா குஸ்தி 2 இருந்து மகராசி அந்த பாட்டு.
0: சரி, ஏதோ உங்கள் திருவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு விஜய் நரேன், ஷான் ரால்டன்.

0: கலை கணேரம் 12:38 நிமிடம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் காந்தி சார்.
0: என்ன பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள் காந்தி?
1: மயிர்கள் மார்த்தாண்டம் படத்திலிருந்து உட்டாளக்கடி பட்டாளக்கிளியே.
0: இதோ உங்கள் திருவியில் பாடல் ஒடிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். வணக்கம். பாடலோட SP பாலசுப்ரமணியம், கங்கை அமரன் குழுவினர்.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
1: உங்களுக்கு வருது வீட்டுக்காத்தாய் சாப்பிட வர போய் மெலிவா மண்டலா பாக்குறேன் நீங்களே
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-60 49
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன் எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ் உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
5: மார்க்க மக்களே தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்
5: பவுன் அடகு சேவை கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிஸ்ஸஸாகா பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-5-6-6-7-7-2
7: கழக நேரம் 12:46 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம் வணக்கம்
8: வணக்கம்
7: வணக்கம் அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்
8: நான் கழிவவர் தான் கேட்கிறேன்
7: என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்
8: படம் கண்ணு பட போகுது பாட்டு மனசை மடிச்சு இடுப்பில் வைக்கிறாய்
7: சரி இதோ உங்கள் திரையில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்
8: நன்றி
7: நன்றி வணக்கம் ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம் சித்ரா

0: 1-800-284-2365 அஜிந்தன் தவராஜா.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
2: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வன் 101.3.
3: நேரம் 1:50. CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், ஜோகா.
3: ஜோகா சொல்லுங்கள், அது எந்த ஊராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
4: இங்க வந்து நாகேஸ்வரி மகா வித்யாலயம் இருக்குதா?
3: நாகேஸ்வரி மகா வித்யாலயம் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் சாந்தி.
3: சாந்தி சொல்லுங்கள்.
5: சரவணை.
3: சரவணை தானா?
5: ஓமாம்.
3: சரி, அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள், பார்ப்போம் சரவணையான்னு சொல்லி சரியாக இருக்குமா. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம், வெண்பா.
3: வெண்பா சொல்லுங்கள்.
6: இங்கே பல்லம்பலம் முருகமூர்த்தி திருக்கோயில் இருக்குதுல்ல?
3: பல்லம்பலம் முருகமூர்த்தி, ஆமாம் ஆமாம் இருக்கிறது.
6: அப்போ செல்வாக்கிராமம் இருக்குன்னு சொன்னீங்களா?
3: ம்,
7: என்ன
3: சந்தேகம்?
7: ஒன்று சரவணை, ஒன்று புளியங்கூட. புளியங்கூடா இருந்தால் சொல்லுவதற்கு ஒரு சில விடயங்கள் இருக்கு. சரவணை என்றால் பெரிதா சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை.
3: இல்லை,
7: ஆமாம். ஆனால் ஏற்கனவே வந்த நேர்கள் சில சில கோயில்களை பற்றி சொல்லி அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விட்டார்கள்.
3: அப்ப சரவணதானா?
7: ஆகவே சரவணையாகத்தான் இருக்க வேண்டும்.
3: சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவைக்கு.
7: இன்னொரு விடயம் கண்டிப்பா குறிப்பிட்டே ஆக வேண்டும்.
3: சொல்லுங்க.
7: உங்களுடைய முதலாவது இடம் நீங்கள் கொண்டு வந்தது கோண்டா.
3: கோண்டாவில், ஆமாம்
7: ஆமாம். கோண்டாவில் சேர்ந்த ஒரு துடுப்பாட்ட வீரர், அவர் உண்மையிலேயே ஒரு பந்து வீச்சாளர். அவருடைய பேர் மாதுளன்.
3: மாதுளன்,
7: ஆமாம். எதிர்காலத்திலே இலங்கை கிரிக்கெட் அணிக்கு விளையாடும் தகுதி அவருக்கு நிறைய உண்டு. அவருடைய பேர் இப்பொழுது புகழடைந்து கொண்டு வருகிறது. அவர் இடப்பேர்வின் போது அவர் பிறந்தது முள்ளியவளையில். ஆனால் அவருடைய ஊர் கோண்டாவில்
3: தான்.
7: திரும்பவும் மீண்டும் வந்து கோண்டாவில் தான் வசிக்கிறார்கள்.
3: சரியா.
7: செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் மாணவர், ஆமாம். அவர் மாதுளன் பேர். அவர் மிகவும் ஒரு பிரபலமான துடுப்பாட்ட வீரராக எதிர்காலத்தில்
3: வருவார்
7: என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள்.
3: நன்றி அந்த தகவலையும் பரிமாறிக்கொண்டதுக்கு. ஆமாம், சரி, பார்ப்போம். இப்பொழுது சரவணை சரியாக இருக்கும் போல் தெரியுது, கூடுதலாக சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம், பிரசாத் வெங்காயம். சரவணை தான் சரியான பதில். இங்க சொன்னோன்னா நான் போட்டோன்னே தானா வந்துட்டு தானே பாடசாட்ட பேர் சொன்னவே இல்ல.
3: ஆமாம்,
8: நாகேஸ்வரி மகா வித்யாலயம் எல்லாம் போட்டு சின்ன கடத்தலையும் போட அப்படி அந்த உடன் சரியா வருகிறது. சரவணை என்றுதான் வருகிறது.
3: சரவணை என்றுதான் வருகிறதா? என்ன குழப்பமாக இருக்கிறது. பார்ப்போம், நன்றி, பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், வணக்கம் அண்ணா. அதோ
3: தேவகுமார் சொல்லுங்கள்.
9: நான் மேலே புளியங்கூடலன்னு தான் நினைச்சேன். ஆனால் இவங்க அந்த கோயில்கள் அது இதெல்லாம் இருக்கிற அந்த சரவணை அந்த இருக்கிறான்னு சொன்னால் சரவணையாக தான் இருக்கணும். புளியங்கூடல்
3: சரவணையாக தான் இருக்கும் சொல்லுங்கிறீங்களா?
9: சரவணையாக தான் இருக்கணும். இந்த கோயில் ஆங்காம இருக்குது நீங்கள் சொல்கிற பாலத்தாரு.
3: சரி, பார்ப்போம், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம், அழியோ வருதாங்க கேட்கிறேன்.
3: சொல்லுங்கள்.
10: அதே வேலன சரவண மற்ற மண் கும்பான ஒரு இடம் இருக்கு, அதுக்கு விட இல்லை.
3: ஆமாம், அதை பற்றி பேசி விட்டோம் நாங்கள் முன்பு.

0: என்ன தெரியாது. ஆனா வந்து அந்த ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்துல நியூ லலிதா நாகக்கடை என்று தம்பி, அந்த நியூ லலிதா நாகக்கடை உங்களோட பேரம்பதான ஒரே ஒரு மகள் மங்க அவவுக்கு பேர், அவோட கஷ்டம் தான் அந்த நியூ லலிதா நாகக்கடை. ஒரு காலத்துல மிஸ் மிஸ் அடிக்கல வந்து ஏதோ கிட்டு எங்கட கிட்டு வந்து ஏதோ பிறக்கிறாங்க
1: நினைக்கிறீர்களோ? சரவண சார்,
2: இன்னொன்று ராஜவர்கள் சொன்ன மாதிரி புதுப்பாட்டு போலி,
1: ஆமா
2: போலிங் இதெல்லாம் நடந்தாலும் அப்ப கிட்டே நடந்த சூப்பர் ஓவர்ல அந்த சூரியவன்சி அடிக்காம விட்டது, அது அது கொஞ்சம் அதுல அவனுக்கு பேர் எடுத்துட்டு ஆனா வருவான் அந்த படியன் தமிழ் படியன்.
1: ஆமா சரி பார்ப்போம். நன்றி ஜோ, அடுத்த நேர சந்திப்போம். முதல் குழம்பி விட்டேன். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டீங்க. ஆமாம், யாழ்ப்பாணம், இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை தெற்கே உள்ள லைடன் தீவில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமம் வேலணைக்கும் நாரந்திரிக்கும் இடையிலே அமைந்திருக்கிறது சரவணை என்பது மிக சரியான பதில். சரவணை கிழக்கு மயிலம்புலம் ஐயனார் ஆலயம் இருக்கிறது, பல்லம்புலம் முருகமூர்த்தி திருக்கோவில் இருக்கிறது, கோட்டாங்கடு ஞான வைதவர் ஆலயம் இருக்கிறது, சரவணை மேற்கு செல்வக்கதிர்காம முருகன் ஆலயம் இருக்கிறது இரண்டாம் வட்டாரத்தில், சரவணை தேவபுரம் கதிர்வேலாயுத சுவாமி கோவில் இருக்கிறது, சரவணை மேற்கு அருள் விரதகாளி அம்பல் அம்மன் கோவில் இருக்கிறது ரெண்டாம் வட்டாரத்தில், சரவணை தொங்கக்குளம் மீனாட்சி அம்மன் ஆலயம் இருக்கிறது, நாச்சியார் கோவில் என்று சொல்வார்கள், சரவணை கிழக்கு பள்ளப்புலம் சங்குதரை சிவஞான வைரவர் ஆலயம் இருக்கிறது, சரவணை சின்னமடு புனித சிவபாலை அன்னை ஆலயம் இருக்கிறது, அங்கு சொற்ப கிறிஸ்தவ மக்களும் வாழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரவணை நாகேஸ்வரி மகாவித்யாலயம் மற்றும் சரவணை சின்னமடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை என்பனவும் இங்கே அமைந்திருக்கிறது. சரவணை என்பது மிக சரியானவள், அந்த சரவணை என்பது சரியாக இருக்கும் சரி என்பதனால் கொஞ்சம் யோசிப்பார்கள், இல்லை அதில் அழைப்பிலேயே கொஞ்ச நேரம் காத்திருக்க விட்டால் ஓ வேறு ஒரு ஒன்று குழம்புவார்கள், அதற்காகத்தான் ஒரு வேடிக்கைக்காக அப்படி சொல்லியிருந்தோம். சரி, நேர்கள் அன்பான நேர்கள் தான், எனவே அதை பற்றி எதுவுமே நினைக்க மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. சரி பார்ப்போம். நேரம் 1:58.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
4: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இடோபிகோ
4: 416-746-2742.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் சுமார் 700 கைதிகள் வேறு சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாதாள உலக குற்றவாளி ஒருவருக்கு போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு தயாரிப்பது குழந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதி நிர்வாக கட்டுப்பாளர் கொழும்பு மோசடி விசாரணை குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து தாம் வெளியேறவில்லை என விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முக்கியமான பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு செலவுகள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் சமஷ்டி அரசு நிதி நிலைமைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் ஷம்பெயின் கூறியுள்ளார். மறைந்த ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் அஞ்சலிக்காக கியோம் நகரை வந்தடைந்துள்ளதாக அந்த நாட்டு அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஈராக்கின் நஜாப் மற்றும் கர்பாலா ஆகிய நகரங்களில் கமேனியின் இறுதி ஊர்வல நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நேரம் 2:02 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர் விரிவாகத்தில் 21 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் அமைந்து காணப்படுகிறது. 28 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 20 பாகை செல்சியஸாக குறைவடையும், ஆனால் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும். 34 பாகை செல்சியஸாக உடரப்படும். இரவு பொழுது 19 பாகை செல்சியஸாக குறைவடைந்து புதன்கிழமை நாளை 30 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும். புதன்கிழமை இரவு பொழுது 20 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை சூரியொளியின் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். 29 பாகை செல்சியஸாக இருக்கும். சில இடங்களிலே லேசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது 20 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமையும் மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியொளி தென்படும். சனிக்கிழமை சூரியொளி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸாக இருக்கும். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் பாலிவன். ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக. தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஊரை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, அடுத்த ஊருக்கான தரவு உங்களுக்காக வருகிறது. இது இலங்கையின் கிழக்கு மாவட்டத்திலே அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். இது பொத்துவில் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. பொத்துவிலுக்கு வடக்கே கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. இரண்டு கிராம அலுவலர்கள் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் கிழக்கு மாவட்டத்திலே அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். இது பொத்துவில் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. இது பொத்துவிலுக்கு வடக்கே சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. இரண்டு கிராம அலுவலர்கள் பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதை வைத்துக் கொண்டு நீங்களும் கண்டுபிடிக்கலாம். 4165930055. ஒலிக்கும் இந்த பாடல் சூராஜ் மற்றும் ஷர்வியா பாடுகின்ற பாடல். இது அங்குசம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மனம் கவர்ந்த பாடல்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக.
1: நேரம் 2:10 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், மலைபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், யோகா.
1: யோகா, சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
2: வடக்கே
1: 15 கிலோமீட்டர் தூரம். ஆமாம்,
2: அருகில் அருகம்பை குழா இருக்கு, அந்த அருகம்பை.
1: அருகம்பை குழா, இது ஒரு ஒரு ஒரு சுற்றுலா தலம்,
2: ஒரு அழகான, இது கடற்கரை கிராமம் தானே?
1: கடற்கரை கிராமம்,
2: கோமாரி.
1: அது என்னது?
2: கேள்விப்பட்டதே இல்லை, இப்ப நீங்க சொன்னவரா தெரியுது.
1: கோமாரியா?
2: கோமாரி, கோமாரி என்ற ஒரு நோயும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்.
1: அது பேச்சு வழக்கு ஏதோ சொல்லு நோயாக இருக்கும்
2: நினைக்கிறேன்.
1: கோமாரி என்று சொல்லுகிறீர்கள், கோமாரி என்ற இடம் இருக்கிறது, கோமாரி என்று சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம். நன்றி
2: நன்றி,
1: அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அது உங்களுக்கும் கோமாரி தானா காட்டுகிறது? இல்ல, காட்டுகிறது என்று சொல்லி, எனக்கும் கோமாரி தான், உங்களுக்கும் கோமாரி தான், ஜோகாக்கும் குமார் தான், அடுத்தவருக்கும் அதுதான் உதிரியா. பார்ப்போம், நன்றி வெண்பா, அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள்.
3: கோமாரி,
1: கோமாரி தான் நீங்களும் சொல்லுகிறீர்கள். சரி, அப்படி ஒரு இடம் இருப்பதே என்று தான் அறிகிறோம் போல் தெரிகிறது. பார்ப்போம், அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
4: இது கோமாரி
1: தான்.
4: இந்த உலக போல் பெற்ற அருகம் கூட பக்கத்திலே தான் இதுவும் இருக்கிறது. நீர்ச்சரக்கு தான் உலக போல் பெற்றது
1: அருகம்குடா. ஆமாம்,
4: நீர்ச்சரக்கு விளையாட்டுக்கு உலகத்தின் பிரபலம் மிக்க 10 இடங்களில் ஒன்று என்று இந்த சுற்றுலா பயண சஞ்சிகள் கூறுகின்றன. ஆகவே கடலை பொறுத்தவரையில அருகம்குடா கடலுக்கும் கோமாரி கடலுக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த அலைகளின் அளவும் ஆக அதிகமான அலையும் இல்லை, குறைவான அலையும் இல்லை. அத்துடன் காற்று வீசும் திசைகள் எல்லாமே
1: சாதகம்,
4: சரத்து விளையாட்டுக்கு உகந்தவையான
1: சாதகமாக இருக்கின்றபடியால் அதிலே சிறப்பான இருக்கிறது.
4: ஆமாம்,
1: கோமாரியும் இப்பொழுது ஒரு ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்தாலும், கோமாரியாக இருந்தாலும் நாங்கள் கேள்விப்பட்டது மிக குறைவாக இருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை பகுதியில் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த பகுதியில் வசித்தவர்களுக்கு கூடுதலாக தெரிந்திருக்கும் சில வழிகளில்.
4: நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். கோமாரியிலே எனக்கு பிடித்த ஒரு இடம் இருக்கிறது, விஸ்கி பாயிண்ட் என்று சொல்லி.
1: விஸ்கி பாயிண்டா?
4: ஆம்,
1: அங்கே என்ன இருக்கும்? அதுதானா? அதுதான் இருக்குமா?
4: ஹோட்டல்
1: அங்கே இருக்குதா? சரி, பார்ப்போம். அப்பொழுது நாங்களும் போய் பார்ப்போம் விஸ்கி பாயிண்ட்டுக்கு. நன்றி ராஜவர்மன், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் மலைப்பிள்ளை இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள். கலியுக வர்தன். அவரும் வெத்திலையில மை போட்டு தான் பார்ப்பார், வெத்திலையில மை போட்டு தான் இப்பொழுது எல்லாரும் பார்க்கிறார்கள். இடம் அங்கே இருக்கு. அடிக்கடி பார்க்கணும், சரி பார்ப்போம், சொல்லி வைப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் அண்ணா சார், பெத்திலே இப்ப உள்ளங்கையில வச்சு பாக்குறாங்க, என்ன நடக்கு?
1: உள்ளங்கையில வைத்து பாக்குறேன், வெத்திலே போடுவோமா இல்லையோ என்று பாக்குறாரு.
5: வெத்திலே வந்து உள்ளங்கையில வச்சு பாக்குறோம், அதுதான் நம்ம தொலைபேசிய வச்சு பாக்குறோம்.
1: ஓஹோ, தொலைபேசியை வச்சு பாக்குறாரு வெத்தில மாறியா?
5: கோமாரி தான் இது, பொத்தவில் பிரதேசத்துல அமைஞ்சிருக்கிறாரு.
1: பொத்தவில்லையா? ஆமா,
5: பார்த்து லாஸ்மின் என்னங்க நீங்கள் அழைச்சல பார்த்து லாஸ்மின் ஞாபகம் தான் வந்துச்சு.
1: சரி பாப்போம் அப்பொழுது கோமாரி என்று தான் சொல்லியிருக்கீங்களா?
5: ஆமாம்.
1: சரி நன்றி தீபகுமார்.
5: நன்றி.
1: ஆமாம், கோமாரி என்பது மிக சரியான பதில்தான். அனைத்து நேர்களுமே சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் கோமாரி என்று சொல்லி. ஆமாம், கோமாரி பற்றி என்றால் இலங்கை கிழக்கு மாவட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமம் ஆகும். இது பொத்துவில் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கின்றது. பொத்துவில் வடக்கே, பொத்துவிலுக்கு வடக்கே சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. இரண்டு கிராம பிரிவுகளாக இருக்கிறது. இது சிறப்பம்சம் என்று பார்க்கும்பொழுது ஏற்கனவே நேர்கள் குறிப்பிட்டது போன்றால் சுற்றுலாத்தலம் குமாரி மணச்சேனை லைட் ஹவுஸ் கடற்கரை, இதில் கடற்கரை பீச், அதாவது லைட் ஹவுஸ் பீச் என்று இருக்கிறது. அங்கே இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகள் கொண்ட இடமாகத்தான் இருக்கிறது. இந்த பகுதியின் மக்களின் பிரதான வாழ்வாதாரம் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குமாரி பிரதேச மக்களின் பயிற்சி மற்றும் விவசாய நிலங்கள் குறிப்பாக அந்த விழிப்புணர்வு காட்சிக்காக அங்கே இருப்பதாக தெரிவிக்கும். அதாவது அந்த கடற்கரை பிரதேசத்திலுமே அவர்கள் பயிற்சியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று விழிப்புணர்வுக்காக அதை தென்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது கோமாரி என்பது மிக சரியான பதில். இப்பொழுது நாங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கே அம்பாவரையிலே அதுவும் பொத்துயில் பக்கத்திலே போனோம்னால் அந்த கோமாரி கடற்கரை தளத்துக்கு ஒரு முறை சென்று பார்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். நாங்கள் தான் கேட்குறோம், ஒரு முறை பார்த்தா தான் அதன் முக்கியமான இடங்கள் தெரியும். சரி பார்ப்போம். சரி இப்பொழுது விளம்பரங்கள் தொடர்ந்து அடுத்த ஊருக்கான தரப்பு.
0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462. உங்கள் இல்லத்திலும் உங்கள் எண்ணத்திலும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 2:18 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் பாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி அடுத்த ஊருக்கான தரவு. ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டிலே ஒரு நகர் இருக்கிறது, அந்த நகரிலே ஒரு நாடு இருக்கிறது. என்ன குழப்பம்? ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டினுள்ளே ஒரு நகர் இருக்கின்றது, அந்த நகரினுள்ளே ஒரு தன்னாட்சியுடைய சுதந்திர நாடு ஒன்று போன்று இருக்கிறது, அதன் அரசியல் தலைவர் ஒரு மத தலைவராக இருப்பார். இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமானால் நிச்சயமாக முடியும். இதை ஒரு நகர நாடு என்று அழைப்பார்கள். 1929 தன்னாட்சி நாடாக உருவெடுத்ததுதான் இந்த நகரம். குழப்பம். இது கிறிஸ்துவுக்கு பின் 756 முதல் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் மத்திய இத்தாலியின் பெரும் பகுதிகள் உள்ளடக்கிய ஒரு இடமாக இருந்திருக்கிறது. பார்ப்போம் இதை வைத்துக் கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா? 416-593-0055. இதை வைத்துக்கொண்டு அந்த இடம் இந்த இடம் என்று உங்களால் கண்டுபிடிக்க நிச்சயமாக முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சரி பார்ப்போம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165935005.

0: வலிக்கும் பாடலில் தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். ஹரிச்சரன் சரண்யா ஸ்ரீனிவாஸ் பாடுகின்ற பாடல் இது.
1: I don't know.

0: East or West? CMR is the best. CMR is the best. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661-4665-4661. வல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோத்தியோ டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். July 7 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
4: நேரம் 2:27 CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வடக்கு வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், வெண்பா.
4: வெண்பா சொல்லுங்கள்.
5: இத்தாலி நாட்டில் நகரத்துக்குள்ளே, இது வந்து உலகத்துல சின்ன நாடு, 110 ஏக்கர் மட்டும்தான். அதுல 1000க்கு உட்பட்ட ஆக்கள் தான் அதுக்கு இனம்னு
4: சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறீர்கள். அழைப்பில் இருக்கப்படுகிறதா அல்லது சரி என்று நினைக்கிறீர்களா?
5: அது சரி, 100% சரி.
4: 100% சரி என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்க. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம், இது ராஜவர்மன்.
4: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
6: ஆமா, மண்பா சொன்னது போல இத்தாலியின் உள்ளே இருக்கும் ஒரு தனி நாடு போப்பாண்டவரின் நகரம் நாடு.
4: அதை நாடு, அந்த நகரத்தை நாடு. சரி, பார்ப்போம். நன்றி ராஜவர்மன்,
6: வணக்கம்.
4: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம், யோகா.
4: யோகா சொல்லுங்கள்.
7: அதே வத்திக்கான் தான். வத்திக்கான் சும்மா கொண்டு வர மாட்டேங்க, ஏதாவது விசேட செய்திகள் இருக்கா?
4: கொண்டுமே இல்லை.
7: நன்றி.
4: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம்,
4: தேவகுமார் சொல்லுங்கள்.
8: வத்திக்கானே தான், அங்க ஆற்றல் போக கூடாது, ஆனா அந்த
4: நன்றி தேவகுமார். நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், இருக்கிறீர்களா?
4: மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி, சொல்லுங்கள்.
9: நான் லிச்டன்ஸ்டைன் வரை சென்று விட்டு திரும்ப வத்திக்கனுக்கு வந்துவிட்டேன். மதத்தை பற்றி குறிப்பிட்டீர்களோ, மத தலைவர் வாட்டிக்கன்
4: போயிருக்கிறீர்களா நீங்க வத்திக்கானுக்கு?
9: இல்ல, இத்தாலி சென்று இருக்கிறேன்.
4: இத்தாலிக்கு சென்று இருக்கீங்களா? வத்திக்கானுக்கு செல்லவில்லை. சரி, பார்ப்போம் பத்திக்காரன் என்று தான் நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் சுதன்.
4: சுதன் சொல்லுங்கள். பத்திக்கான் தான் நீங்கள் போயிருக்கிறீர்கள்? அந்த பக்கம்
1: இத்தாலி போயிருக்கிறேன். நான்
4: பத்திக்கானுக்கு போகவில்லை. சரி, பார்ப்போம். நன்றி சுதன், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வைக்க நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்?
10: வணக்கம், நான் சாந்தி.
4: சாந்தி சொல்லுங்கள்.
11: உலகமே மதிப்பு கொடுத்து அதுக்கு மரியாதை கொடுத்து வத்திக்கான் சொன்ன விரும்பினா விருப்பம் இல்லையே அதை நடைமுறைப்படுத்துற ஒரு ஒரு தகுதி அந்த பேருக்கு இருக்குது.
4: இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் உள்ள ஒரு தன்னாட்சியுடைய சுதந்திர நாடாகும். இதன் அரசியல் தலைவர் திருத்தந்தை ஆவார். வத்திக்கான் நகரத்திலே இதன் அதிகாரப்பூர்வ உறைவிடமும் அலுவலகமும் இருக்கிறது. அமைந்துள்ள இந்த கட்டிடம் திரு தூதரக அரண்மனை என்று கூட அழைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் தலைமை மையமாக வத்திக்கான் நகரம் திகழ்கிறது. இதன் மொத்த பரப்பளவு 44 ஏக்கர் என்று தெரிவிக்கப்படுகிறது. 108.7 ஹெக்டர் 44 ஹெக்டர் ஆகவும் கிட்டத்தட்ட 2017 கணக்கின்படி மொத்த மக்கள் தொகை 1000 தான் எட்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சரி, பார்ப்போம். அது வத்திக்கான் என்பது மிக சரியான பதில். சரி, விளம்பரத்தை தொடர்ந்து.
12: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
13: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
12: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
13: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன்,
4: 4164 8 3 8 3 2 4 6 5 4 0 62 69. நிறைவுக்கு வருகிறது. உலகம் சுற்றும் வாலிபன் நிறைவுக்கு வந்தது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கோண்டாவில், உமையாள்புரம், சரவணை, குமாரி, பத்திக்கான் ஆகிய 5 இடங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் புதிய இடங்களோடு உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். மீண்டும் நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வீரம் எல்லோருக்கும் மீண்டும் திரைப்படத்திலிருந்து பாடல் அளிக்கிறது ஸ்ரீகர் மற்றும் ஸ்ரேயா கோஷன்.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்
2: கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்
3: CMR, Tamil FM 101.3.

0: வணக்கம்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
0: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
1: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
0: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
1: 416-818-8140
2: இலவச காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
4: நேரம் 2:44 நிமிடம். சீமார் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். 3 மணிக்கு நேர்கள் இன்றைய நட்சத்திரம் கேட்கலாம். ஹரிச்சரன் செம்மை பாடுகின்ற பாடல் பிறவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: 289-200-4677 Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: CMR Tamil FM.

விஜய் பிரகாஷ் சாதன சக்கம் பாடிய பாடலை கேட்டீர்கள். ஜி வி பிரகாஷ் சாய்ந்தவி பாடுகின்ற பாடல் பாடலை தொடர்ந்து நேர்கள் இன்றைய நட்சத்திரம் கேட்கலாம்.

0: ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm துல்லியத்தில் துள்ளும் தமிழ்.
1: நேரம் 3:02 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 21 பாகை செல்சியஸாக இருக்கிறது. மகள் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. 28 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. அதிகாலை பொழுது 20 பாகை செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 28 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 34 பாகை செல்சியஸாக உணரப்படும். சூரியோடு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இரவு பொழுது 19 பாகை செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் நாளை புதன்கிழமை 30 பாகை செல்சியஸாக உயர்வடைய நாளையும் சூரியோடு நிறைந்திருக்கும். நாளை இரவு பொழுது புதன்கிழமை இரவு பொழுது 20 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை 29 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடியுடன் மிகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களில் லேலிகாரம் மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் முகில் கூட்டத்தோடு 27 பாகை செல்சியஸ் மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. சனிக்கிழமை மீண்டும் சூரியொளி நிறைந்திருக்கும் என்று இப்பொழுது வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகம் நேயர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் பகுதியிலேயும் உனக்கு எது கையா தாழ்வு மனப்பான்மை என்று தயக்கத்தை உடைத்து ஒரு திரைப்படத்தில் பாடலாசிரியர் பாலி செய்த மேஜிக் அந்த பாடலின் ஒரு நிகழ்ச்சியான கதையை தான் இப்பொழுது அண்மையிலே பல இணையதளங்களிலே சமூக வலைத்தளங்களிலே பேசப்பட்டு வருகின்றது. திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் அவர்களின் மறவை ஒட்டுமொத்த ஹாலிவுட்டையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கும் நிலையில் அவர் இயக்கி கதாநாயகனாக நடித்த திரைப்படத்தின் எவர்கிரீன் ஹிட் பாடலான ஒரு பாடல், அந்த பாடல் உருவான ஒரு சம்பவம் தான் இப்பொழுது பலரும் இணையத்திலே பலருடைய கவனத்தை ஈர்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாடல் பொழிவின் பொழுது எழுந்த தயக்கம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே ஒரு பாடல் சந்தோஷமாகவும் சோகமாகவும் இரண்டு வருஷங்களிலே படத்தில் இடம்பெறுவது வழக்கம். இசையமைப்பாளர் கங்கை அமரன் இதற்கான ஆலோசனையை கூறியபொழுது, வேண்டாம், நாம் சந்தோஷமான பாடலோடு நிறுத்திவிடலாம், தனியாக சுகமான வெர்ஷன் எல்லாம் வேண்டாம் என்று மறுத்திருக்கிறாராம் இயக்குனர் பாக்யராஜ். பாலியிடம் இதை பற்றி சொன்ன உடனேயே அவர் பயந்து சொல்லுகிறார், இப்படியான பாடல் வேண்டாம் என்று சொல்லி. கவிஞர் பாலி சோக பாடலுக்கான வரிகளையும் எழுதி முடித்த பொழுது அவரிடம் தன் தயக்கத்தை உடைத்து பேசி பாக்யராஜை, வேண்டாம் என்ன, இதெல்லாம் பெரிய மாஸ்க் ஹீரோக்கள் செய்தால்தான் மக்கள் ரசிப்பார்கள், எங்களை மாதிரியான ஆக்கள் இப்படி சோகப்பாடலையும் ஒரே மாதிரியான பாடலை போட்டால் தியேட்டரை விட்டு வெளியே கிளம்பிடுவார்கள் என்று தனது தாழ்வு மனப்பான்மையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர் பாக்யராஜ். பாலி கொடுத்த கம்பீரமான நம்பிக்கை, அதை தொடர்ந்து தான் இந்த பாடல் கங்கை மரலால் சேமிக்கப்பட்டு பின்பு திரைப்படத்தில் கூட சேர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறிய பாடல்தான், இதை கேட்டு பார்ப்போம். இதில் சந்தோஷமான பாடல் நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். இது சற்று சுகமான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற பாடல்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் டாட் சிஏ, 905-417-6069.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
5: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரூ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழின் சிகரம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

CMR FM. நேரம் 3:11 நிமிடம். இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் திலகம் MGR அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே பார்க்க போகிறோம். ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக விழுப்புரம் அருகே ஒரு பிரமாண்டமான செட் போடப்பட்டிருந்ததாம். அதை பார்வையிட நடிகரும் அந்த படத்தின் இயக்குநருமான MG ராமச்சந்திரன் தனது நீலர் அம்பாசிடர் காரில் சென்று கொண்டிருந்தாராம். போகும்படியிலே கார்லே நன்றாக தூக்கிவிட விழுப்புரத்திற்கு 25 கிலோமீட்டருக்கு முன்பு அந்த வண்டியின் டயர் காற்று போய்விட்டது. அவர் கண்விழித்த பொழுது MGR தனது உதவியாளரிடம் சொல்லியிருக்கிறார், தனக்கு மிகவும் பசிப்பதாகவும் அருகில் உணவகம் இருந்தால் ஏதாவது சாப்பிட வாங்கி வரும்படி கூறுகிறார். உதவியாளர் சிறிது தூரம் நடந்து சென்று பார்க்கையில் அங்கே ஒரு கடை இருக்கிறது, சிறிய கடை. அங்கிருந்த பாட்டி பனங்கிழங்கு, வேர்க்கடலை, சீனி மிட்டாய் ஆகியவற்றை விட்டு கொண்டிருந்தாராம். அங்கே சென்ற உதவியாளர் எல்லா பண்டங்களிலும் ஒரு படி வாங்கி கொண்டு கடைசியாக 50 பைசா மதிப்புள்ள பொருட்களுக்கு, அந்த காலத்திலே 50 பைசா மதிப்புள்ள பொருட்களுக்கு 10 ரூபாய் கொடுத்தாராம். பாட்டி மீதி சில்லறை கொடுக்க முற்படுவது, பரவாயில்லை பாட்டி நீங்களே வைத்திருங்கள் என்று கூறிவிட்டு அந்த உதவியாளர் வந்து விடுகிறார். அந்த பண்டங்களின் சுவை MGRக்கு மிகவும் பிடித்து விட்டதாம். அதன் பிறகு அவர் படப்பிடிப்பு தளத்துக்கு போய் அன்றைய தினம் வேலையை கவனித்திருக்கின்றார். மீண்டும் அடுத்த நாள் MGR குறிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பாகவே படப்பிடிப்புக்கு கிளம்பி அதே பழைய இடத்தில் வண்டியை நிறுத்தி உதவியாளரிடம் போய் பனங்கிழங்கும் வேர்க்கடலையும் வாங்கி வர சொல்லி கூறுகிறார். இது பல நாட்களாக இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறதாம். உதவியாளர் வாங்கி வரும்போதெல்லாம் பாட்டிக்கு 10 அல்லது 20 அல்லது 50 ரூபாய் கொடுக்கிறார். ஆனால் அந்த பண்டங்களின் மதிப்பு 50 பைசா அல்லது 25 பைசா அப்படி தான் இருக்குமாம். ஆனால் ஒரு நாள் அவர் கூடுதலான காசை தான் கொடுத்து கொண்டு வருவார். ஒரு நாள் இதேபோல் உதவியாளர் அங்கு போகும்போது கடையில் பாட்டி இல்லையாம். உடல்நிலை சரியில்லாமல் வீட்டுக்குள் படுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் யாரோ. இந்த செய்தியை MGRிடம் உதவியாளர் கூட உடனே போய் அந்த பாட்டிக்கு என்ன ஆச்சு என்று பார்த்து வாங்கள் என்று சொல்லி அனுப்புகிறாராம். பாட்டியின் வீட்டுக்கு சென்ற உதவியாளர் பாட்டியை பார்த்து நிலம் விசாரித்து உணவு செய்ய முடியுமா என்று கேட்க பாட்டி நெற்றியிலே தைலம் தடவிட்டு அவர்களுக்கான உணவை செய்து கொடுக்கிறார். பாட்டி கேட்கிறார், யாருக்கு தம்பி வாங்கிட்டு போகிறீர்கள் என்று சொல்லி. உதவியாளர், வேறு யாரும் இல்லை பாட்டி, நம்ம MGR தான் என்று சொல்ல, ஐயோ அந்த தங்கமான மகாராசனா நான் பார்க்க வேண்டும் என்று கூறி காரனுடக்கும் இடத்துக்கு வருகிறாராம். அப்பொழுது MGR அவருக்கு ஒரு 500 ரூபாய் தாளை கொடுக்க பாட்டி, ஐயா உன் முகத்தை பார்த்ததே போதும், உன்னை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் தரட்டுமா என்று கேட்க MGR உடனே காரில் இறங்கி பாட்டியை அணைத்து ஆற தழுவி பாசத்தோடு முத்தம் விட்டு பாட்டியை உருகி போய் கண்கலங்கி விட்டாராம். இந்த நிகழ்வுக்கு பின்பு படப்பிடிப்பு முடிகிறது. படம் வெளியீட்டுக்கு தயாரானாலும் திரையரங்குகள் கிடைக்காத காரணத்தால் பட வெளியீடு தாமதமாகிறது. எனவே வேறு படங்களில் MGR நடிக்க தொடங்குகிறார். சில மாதங்கள் கழித்து ஒரு தேநீர் கடையில் பாட்டி ஒருவருடன் இதை பற்றி கேட்கிறார். சில மாதங்களுக்கு பிறகு தேநீர் கடையில் பாட்டி ஒருவருடன் இதை பற்றி பேசுகிறாராம். இந்த பற்றிய திரைப்படத்தை பற்றி கேட்கிறார். MGR நடித்த அந்த படமே இன்னும் வரவில்லை என்று பாட்டி கேட்க அங்கிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், பணத்தட்டுப்பாடால் MGRால் அந்த படத்தை வெளியிட முடியவில்லை என்று சொல்லி என்று அங்கிருந்தவர் கூறுகிறார்கள். இதை கேட்ட பாடி சில நாட்களிலே MGRின் ராமாபுரம் வீட்டுக்கு சந்திக்கப் போகிறார். அந்த நேரத்தில் MGR உணவருந்திக் கொண்டிருக்க உதவியாளர் விழுப்புரம் கடை பாட்டி வந்திருப்பதை கூறியவுடனாம் கை கூட கழுவாமல் துண்டை எடுத்து உடம்பி போர்த்தி கொண்டு உடனே வெளியே வந்து பாட்டியை பார்த்து அணைத்து கொண்டு கேட்கிறாராம். MGR, என்னம்மா விஷயம் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று. எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டும் என்று MGRிடம் சொல்ல MGR சொல்லுங்களம்மா நான் என்ன செய்ய வேண்டும் என்று தனது சுருக்கு பையிலிருந்து 1800 ரூபாய் எடுத்து பாட்டி MGRிடம் கொடுத்து, உன்னுடைய படம் நின்று போச்சாம், கனகஷ்டத்தில் இருக்கியாம், அந்த படம் தியேட்டரில் வரணும் கண்ணு செய் தங்கம் என்று கூற MGR கண்கலகிவிட்டாராம். அதெல்லாம் பட விநியோகஸ்தர்கள் இடம் பேசி சரி பண்ணிவிட்டேன், அடுத்த வாரம் படம் வந்துவிடும் என்று கூறி பாட்டியை அனுப்பி வைக்கின்றாராம். பின்பு ஒரு வாரம் கழித்து அதே பாட்டியின் ஊருக்கு சென்று மணலில் உட்கார்ந்து அந்த பாட்டியுடன் சேர்ந்து திரையரங்கத்தில் படத்தை கண்டுகளித்தாராம் மக்கள் திலகம் MGR. இந்த பதிவை கேட்கும் பொழுது
உங்களுக்கும் சில வழிகளில் கண்கலங்கி இருக்கும். நீங்கள் எம்ஜிஆரின் மனம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அப்படி கண்கலங்கி இருந்தான். அந்த திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். இவ்வளவு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: சமலசம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: பாஷாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
3: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
4: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800.
2: உதயம் சூப்பர் மார்க்கெட். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
6: உங்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.

மற்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேரம் 3:24 என்ற நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அரை மணி நேரத்திலே உருவான பாடலை பற்றி பார்ப்போம். பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த 16 வயதிலே கிழக்கே போன்றையில் இந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் எடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் 1979 வெளியானது. இந்த திரைப்படம் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்திலே பாக்யராஜ், ரத்தி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இது திரைப்படத்தின் கதை என்று பார்த்தால், கிராமத்துக்கு ஆசிரியர் பணிக்கு வருகின்ற பாக்யராஜ் வருகிறார். அந்த ஊர் கோயில் நாதஸ்வரம் வாசிப்பவர் மகனாக ரத்தி. பாக்யராஜ், ரத்தி இருவரும் காதலிக்கின்றார்கள். இது படம் ஒன்று பாடல் பலவோ போட்டு சரியா. ஊர் நாட்டாமை ரத்தியை அடைய விரும்புகிறார். அதற்கு பாக்யராஜ் இடையூறாக இருப்பதை உணர்கின்றார். பின்னர் ஒரு கொலை செய்து அந்த அதனை பாக்யராஜ் மீது பழி சுமத்தி உறவிட்டு அனுப்புகிறார். உறவிட்டு செல்லும் பாக்யராஜ் எப்படி காதலியை கரம் பிடிக்கிறார் என்பதுதான் மீதி கதையாக இருக்கிறது. இந்த படத்தில் அனைத்து பாடல்களுமே சூப்பர்ஹிட். குறிப்பாக இந்த பாடத்தில் வருகின்ற அனைத்து பாடல்களுமே, வான்மிகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள், நான் என்று கண்டு கொண்டேன் தாமனை, இந்த பாடல் தேவதை எண்ணம் கொண்ட பூவை நீ கண்ணே வாமா எப்படின்னு, இந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் எழுதியுள்ளார், இளையராஜா சேமித்துள்ளார். மலேசியா பாசுதேவன் மற்றும் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கிறார்கள். மலேசியா பாசுதேவன் அவர்களை மக்கள் மனதில் நிலைநிறுத்திய பாடல்களில் முக்கியமான பாடல் இது என்று கூட நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இப்பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதினார். இது பாடினார்கள் புதிய பார்ப்புகள் திரைப்படத்திலே. முதல்லே இதயம் போகும் இதயம் போகுது என்ற பாடல்தான் ரெக்கார்டிங் முடிந்து ரெடியாக இருந்ததாம். இந்த பாடலை எடுத்த பிறகு படத்தை பூசை போட்டு ஆரம்பிக்கலாம் என்று பாரதி ராஜா முடிவு செய்திருந்தாராம். ஆனால் பாரதி ராஜாவுக்கு திடீரென முதலில் ஒரு டூயட் பாடல் அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியதாம். இதனால் 20:10 இளையராஜாவுக்கு தொலைபேசியில் அழைத்து தனக்கு முதல் பாடல் காதல் பாடலாக அமைந்தால் நன்றாக இருக்கும், காலை கண்ணதாசனை அழைத்து வருவது என்பொறுப்பு, நீங்கள் ஒரு டியூன் மட்டும் போட்டு ரெடியாக இருங்கள் என்று பாரதி ராஜா சொல்லிவிட்டாராம். அதேபோல் மறுநாள் காலை அனைத்து குரூப்புமே ரெடியாக இசையமைப்பதில் மும்முரமாக இருந்தார்கள். அதேபோல் இளையராஜா டியூன் அமைத்து ரெடியாக இருந்தாராம். அப்பொழுது அங்கு வந்த கண்ணதாசன் அந்த இடத்திலேயே அந்த டியூனுக்கு ஏற்றவாறு வரிகளை எழுதி கொடுத்தார். அரை மணி நேரத்திலே மொத்த பாடலும் ரெக்கார்டிங் கூட முடித்து விட்டார்களாம். அந்த பாடல்தான் இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடல். அந்த பாடல் அரை மணி நேரத்தில் உருவானதென்றால் இன்று யாராலும் நம்ப முடியாது. ஆனால் இளையராஜா, கண்ணதாசன், பாரதி ராஜா அவர்களின் முயற்சியால் இந்த பாடல் அரை மணி நேரத்தில் உருவாகி வெற்றி அடைந்தது. இப்படித்தான் இந்த பாடல் உருவானதென்ற ஒரு கதை வெளிவந்திருந்தது. மலேசியா பாசுதேவன் ஜானகி பாடுகின்ற இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நட்சத்திரம்.

நூற்றுமணி 33 மடம் செய்யுமாறு தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்திலே இப்பொழுது 21 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் இன்று காணப்படுகிறது. 28 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி மடிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாரி பொழுது 20 பாக செல்சியஸாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது 28 பாக செல்சியஸாக இருக்கும். 34 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரியோடு இணைந்து ஒரு நாளாக இருக்கும். இரவு பொழுது 19 பாக செல்சியஸாக குறைவடைந்தாலும் வானம் தெளிவாக காணப்படும். புதன்கிழமை நாளை 30 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியோடு இணைந்திருக்கும். புதன்கிழமை இரவு பொழுது 20 பாக செல்சியஸாக இருக்கும். வானம் தெளிவாக காணப்படும். வியாழக்கிழமை சூரியோடியுடன் முகில்கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களிலே லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள். 39 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது முகில் மூட்டத்தோடு மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30 வெள்ளிக்கிழமை 27 பாக செல்சியஸ். முகில் மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள். 30 சனிக்கிழமை சூரியோடி நிறைந்திருக்கும். 28 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேயர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது ராகம் தாளம் பல்லவி. உங்களுக்காக தாளம் மாறி ராகம் தான் மாறி பல்லவி என்று வரப்போகிறது. சரி, இது என்ன பாடலாக இருக்கும்? 4 1 6 5 9 3 0 0 5 5

0: அந்த பாடல் என் பாடல் 4169 0055 அது உங்கள் மனதை கவர்ந்த ஒரு பிரபலியமான பாடல். சரி, அந்த பாடல் என்ற பாடல் 4169 0055
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155. 0155
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா செல்வம்.
5: வீடுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
6: அசத்தும் அலைவரிசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
0: நேரம் 3:37 நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம். மடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்?
7: இது பிராப்தம் படத்திலிருந்து, சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தழுவி கொண்டோடுது தென்னங்காற்று. அந்த பாட்டு
0: காற்று வளவு மெதுவாக வீசுகிறதோ. சரி பார்ப்போம். நன்றி
7: நன்றி. வணக்கம்.
0: ஆறுது நேர சந்திப்போம். வணக்கம். மடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பென்பா சொல்லுங்கள். அதே பாடலான்னு சொல்கிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம். மடைப்பில் இருக்கிறீர்கள்?
8: வணக்கம். இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
8: ஒரு சின்ன தவறு இருக்கிறது.
0: என்ன தவறு?
8: காற்று இல்ல, காத்து.
0: அது போயிட்டது, அதனால தான் அப்படி வருகிறது. அது காத்து போயிட்டது என்று சொல்லுங்கள்.
9: தேவகுமார்
0: சொல்லுங்கள்.
10: சந்தனத்தில் ஒரு வாசம் எடுத்து என்னை தழவி கொண்டோடு பெண்ணன் காற்று. அது காற்று இல்லை, காற்று.
0: காற்று என்று சொல்கிறீர்கள். நீங்களும் திருத்தி இருக்கிறீர்கள். பார்ப்போம் சரியாக இருக்கிறதா என்று. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பிக்கையும் நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து அந்த பாடல் உங்களுக்கு.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444, 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
11: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CCCMR தமிழ் FM.
0: நேர்கள் குறிப்பிட்டது பிராப்தம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், பி சுசிலா பாடுகின்ற பாடல் காத்து. பிள்ளையாக இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா கேட்போம்.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: நேரம் 3:45 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் ராகம் தாள பல்லவி தப்பு தாளம் அடுத்து ஒலிக்கப் போகிறது. தப்பு தாளம், அது என்ன பாடல்? இதோ உங்களுக்காக.

0: அந்த பாடல் எந்த பாடல்?
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்டனில் குயினன் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9053022-94-94.
4: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ நோ நோ.
8: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: நேரம் 3:49 மணி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: திருமதி பழனிசாமிக்கு நடுச்சாமத்துல சாமந்திப்பு ஆலயசத்து.
0: திருமதி பழனிசாமி நடுச்சாமத்துல எழும்பி பாட்டு படிக்கிறார். சரி, அடுத்த இடம் கேட்டுப்பார். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள்.
2: ஆள அசத்துது, நெஞ்ச உசுப்புது, அதே நடு சாமத்தில் போட்டிருக்கிற சாமந்திப்பு.
0: அதே சாமந்திப்பு தான் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேரத்தை விட்டு பார்ப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: நடு சாமத்தில் சாமந்திப்பு உன்ன இழுக்குது
0: இழுக்குது. இப்போ நேர்கள் எல்லோரையும் கட்டி இழுக்க போகிறது. சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம்,
0: குமார் சொல்லுங்கள். சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.

0: நேரம் 4 மணி.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கையில் பல தசாப்தங்களாக தொடர்ந்து வரும் குடும்ப மற்றும் வாரிசு அரசியலை நாட்டு மக்கள் ஏற்கனவே நிராகரித்துவிட்டனர் என்றும், ஊழல்வாதிகளின் எந்த ஒரு அரசியல் மிரட்டல்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசு ஒருபோதும் பணியாதென்றும் அமைச்சர்களான விபல் ரத்நாயக மற்றும் சுனில் ஹெந்துனெத்தி ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கடுமையான பதிலடி கொடுத்துள்ளனர். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் தரவு சேகரிப்பும் அரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்களுக்கான திறந்த கலந்துரையாடலும் July 12 ஞாயிற்றுக்கிழமை 1:30 தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறவுள்ளதாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் சங்கத்தின் செயலாளர் ஜேம்ஸ் கபிலன் பால் தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய யூசர் நேம் வசதி குறித்து பாதுகாப்பு கேள்விகளுக்கு விளக்கமளிக்க அதன் தாய் நிறுவனமான விட்டாவுக்கு மத்திய அரசு மேலும் 3 கூடுதல் அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த புதிய வசதியால் சைபர் குற்றங்கள் அதிகரிக்கக்கூடும் என அரசு கவலை தெரிவித்துள்ளது. ஒரு ஜெர்மன் நிறுவனத்துடன் மத்திய அரசு செய்துள்ள நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கப்பல் கட்டும் மற்றும் பராமரிப்புத்துறையை மேம்படுத்துவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்குகிறது என்று அரசியல் மற்றும் வணிக தலைவர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் வருடாந்த உச்சிமாற்றில் பங்கேற்பதற்காக திங்கட்கிழமை புறப்பட்டுச் சென்றார். துருக்கியின் ஜனாதிபதியுடனான தனது உறவே இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான முக்கிய காரணம் என்று அவர் கூறியுள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: 见不见买单。
1: நேரம் 4:02. இப்பொழுது முதல் 5 வரை உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055. சுரண்ட பெரும்பாக்கத்தில் 21 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் இணைந்து காணப்படுகிறது. 28 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது கிழக்கு வடகிழக்கு நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 20 பாக செல்சியஸாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 பாக செல்சியஸ், 34 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரியொளி நிறைந்தோர் நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. இரவு பொழுது 19 பாக செல்சியஸாக குறைவடைந்து நாளை புதன்கிழமையும் சூரியொளி நிறைந்திருக்கும். 30 பாக செல்சியஸாக இருக்கும். நாளை இரவு பொழுது 20 பாக செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை சூரியொளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள். 29 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 20 பாக செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை மகிழ் கூட்டத்தோடு 27 பாக செல்சியஸாக வெள்ளிக்கிழமையும் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள். 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. சனிக்கிழமை மீண்டும் சூரியொளி தென்படும். உங்களுக்கு அனல்சிலை கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
2: யாதும் ஊரே யாவரும் கல்வி.
1: நல்ல விஷயம், எல்லோரும் அப்படி இருப்போம். சரி, பாடல்
2: அந்த படத்திலிருந்தா பாடலை?
1: ஓ, அந்த படத்தில் இருந்து பாடலை கேட்கிறீர்கள். நான் நினைத்தேன் ஏதோ தத்துவம் எல்லாம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. பெரிய படம் பாடல் கேட்க முதல்ல இப்படி ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டு தான் பாடல் கேட்பீர்கள்னு நினைத்தேன். சரி, எஸ்டிஆர் நிபாஸ் பிரசன்னா மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. ஒரு பக்தி பாடலோடு தொடங்குகிறோம். சரியா? நன்றி.
2: அப்படித்தான் தராங்க. நன்றி.
1: சரி, ஆலயமணியம்.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் விளங்கும் இளம் சாவடி
2: 2026
1: பிரம்டன் சர்க்கஸ் சென்டரில் ஜூலை 10, 11, 12 தேதிகளில்
2: 14.95 சென்ட்ரல் பார்க்வே பிரம்டனில் வெள்ளி தி வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை ஆரோசை, ஞாயிற்றுக்கிழமை 7 இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி, சரிகமபா புகழ்
3: அக்ஸியா சிப் குமார்,
2: ராம் மகாராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் செம்மை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
1: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும்
4: அவசரமாய் யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட
4: நகை வெளி கிடுகாஷ் பாயிண்ட், தங்க நகை அடக சேவை, காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 Finch Avenue East, Unit G03-416-284-7000.
6: ஜெயதுர்கா தேவஸ்தான மகோத்சவ பெருவிழா ஜூன் 28 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தினமும் காலை மாலை விசேட பூஜைகள், அபிஷேகங்கள், வசந்த மண்டப பூஜை. ஜூலை 7 செவ்வாய் மஞ்சம், 10 வெள்ளிக்கிழமை இரவு சப்பர திருவிழா, 11 சனிக்கிழமை தீர் திருவிழா, ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கம். அம்பாளின் அருளாசியை பெற அனைத்து அடியார்களையும் அழைக்கின்றனர். ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, 905-612-1856, hindumission.ca.

0: நேரம் 4:11 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். 5 மணி வரை பாடல்களை கேட்க 4165 3005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், வாழ்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: காலை வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: கூலி படத்தில் இருந்து ராஜராஜ சோழன் போல என்கிற பாடல்.
0: சரி, இது உங்களுக்காக மனோ சொல்லதா பாடுகின்ற பாடல் ஒழிக்கிறது நன்றி நிகழ்ச்சியிலே. இது அந்த காலத்து கூலியா?
1: ஆமா,
0: பழைய கூலி,
1: 5ஆம் ஆண்டு
0: சரத்குமாரின் கூலி. சரி, இது ஒழிக்கிறதுக்கு கேளுங்கள். நன்றி
1: நன்றி, வணக்கம்.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
3: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள், 101.3.
4: நேரம் 4:18. உங்களுக்கு ஆன்சிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: ஒரு காதல் சங்கீதம்.
4: சரி, மனோஜ் சித்ரா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்
5: நன்றி.

0: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanil Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
3: வணக்கம்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
3: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
4: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
3: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
4: 416-818-8140 416-471-9118.
3: ஜர்னி வித் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: 4:24 செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை பாடல்களை கேட்க 4165 3005 ஐந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: என் பேர் உதயன்.
0: உதயன், சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: எனக்கு கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து எந்த குரல் கேட்டு தூக்கம் தழுவாதா நண்பனே நண்பனே.
0: சித்ரா பாடுகிற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி சந்திரா. நன்றி.

0: சுந்தர தமிழில் சுகமான ராகம் வழங்கும் CMR 101.3.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
2: நேரம் 4:32 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோ பெரும்பாக்கத்தில் 21 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் இது காணப்படுகிறது. 28 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், 34 பாகை செல்சியஸாக உணரப்படும். சூரியன் நிறைந்திருக்கும். இரவு பொழுதும் வாரம் தெளிவாக காணப்படும். 19 பாகை செல்சியஸ். நாளை புதன்கிழமை 30 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியன் நிறைந்திருக்கும். வியாழக்கிழமை சூரியொளியுடன் முகில் குற்றம் நிறைந்து காணப்படும். 29 பாகை செல்சியஸ். சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள். 30%. உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், ஜார் பேசுகிறீர்கள்.
3: வணக்கம் ஜோகா.
2: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: எனக்கு இன்னைக்கு தேவாட இசையில சந்தைக்கு வந்த சிலை படத்துல இருந்து காலையிலும் மாலையிலும் அந்த பாட்டு.
2: சரி, இது உங்களுக்காக எஸ்பி பாலசுமணியம் சுனந்தா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்க.
3: நன்றி.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
2: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007, 416-524-4007.
0: CMR 101.3 FM.
3: 4:39 அதிகாலை செய்தி அறிக்கையை கேட்கலாம். இப்பொழுது பாடலிலே பாடலை கேட்க இணைந்து கொள்ளும் நேர சந்திப்பு வணக்கம். வடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: நான் காரைக்குடி பேசுகிறேன்.
3: சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: நாட்டாம படத்துல நான் உறவுக்காரன் பாடல், சிஎம்ஆர் நேரம், சிஎம்ஆர் சிஎம்ஆர் உடம்பதாறு, பத்திரிகை டாக்டர் ஐயூர், கார உறவுகள், ஓனியா உறவுகள், பவனியாவது அண்டைக்கு வந்த என்னையும் சேர்த்து பாடல் கேட்டார். கலிவிய விரதனையும் சேர்த்துக்கொண்டு எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு உங்க சிஎம்மா அத்தனை நேர்களையும் சேர்த்துக்கொண்டு தடவான பாடலை கேட்டு ரசிப்போம்
3: சார். இது உங்களுக்காக பாடல் அடிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
4: நன்றி வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-vil, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
3: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
6: 4:46 உங்களுக்கு ஆரம்பிச்சினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம் மலைப்பிள்ளை இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் நித்யா.
6: நித்யா சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: 29 படத்துல இருந்து பொல்லாதாசைகள் அந்த பாட்டு.
6: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. சத்யபிரகாஷ் சைந்தவி பாடுகிற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
7: நன்றி, வணக்கம்.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: ஏ சில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை ஜூலை 11, 12, 13 சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 நாட்களில் மீண்டும் வழங்கும் மாபெரும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனங்கள் விரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகள் வேறு எங்குமே வாங்க முடியாது மிக குறைந்த மலிவு விலைகளில். ஏ

0: ஜிடிஏ கிரெடிட். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: ஒலிக்கின்ற பாடலுடன் இன்றைக்கு நாள் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகின்றது.

0: இன்றைய நாள் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 21 செல்சியஸ் ஆக இருக்கின்றது. காற்று மனத்தியாலத்துக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 28 செல்சியஸ் இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மறந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே நல்லதொரு இனிமையான ஒரு நாளாக அமைய வேண்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா. புத்தம்புது காலையில் முதலில் குரல் அமுதம். இன்றைய நாள் குரல் அமுதம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

நேர்களின்றைய நாளுக்கான குரல் அமுதம் கேட்டீர்கள். இன்றைய நாள் நற்சிந்தனை. ஒவ்வொரு புதிய காலையும் வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் இன்னும் ஒரு புதிய வாய்ப்பு, அதை மகிழ்ச்சியுடன் தொடங்குங்கள். சூரியன் தினமும் உதிக்கின்றான், அதுபோல் நம்பிக்கை உள்ளவர்களின் வாழ்க்கையிலும் புதிய வெளிச்சம் வரட்டும். நேற்றைய கவலைகளை விடுங்கள், இன்றைய நாளை அழகாக மாற்றுங்கள். மனம் அமைதியாக இருந்தால் சாதாரண நாளும் சிறப்பான நாளாக மாறும். வெற்றியை தேடாதீர்கள், உங்கள் முயற்சியை சிறப்பாக செய்யுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். நேர்கள் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை கேட்டீர்கள்.

0: AMR Tamil FM 101.3 செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. பொபனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக விண்ணப்பிக்கும் பொதுமக்களிடம் முறையற்ற வகையில் பணம் கோரப்படுவதாகவும் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பொதுமக்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாக இருக்கும் நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் பின்னணி மற்றும் அங்கு விசேட அதிரடிப்படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு குறித்த உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஹொஷான் ஜெயவர்தன வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பொது அமைதியை பேணி பாதுகாப்பதற்காக முப்படைகளின் அனைத்து உறுப்பினர்களையும் குறிப்பிட்ட பிரதேசங்களில் விசேட கடமைகளில் ஈடுபடுத்துமாறு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க பிறப்பித்துள்ள அவசர உத்தரவை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மைக்கு காரணமானவர் என தெரிவிக்கப்படும் கட்டுவேல் லெகம சுரேஷ் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. பேரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதிகளின் தேர்தல் வழக்குகள் தொடர்பாக முதல்வர் விஜய்க்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. குட்கா புகழ் வி சி விஜயபாஸ்கரனை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்ததற்கு தமிழக காங்கிரஸ் செயற்குழுவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஹரியானாவின் ஹிசார் ரோஜ்தக் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் 24 மணி நேரம் வரை செயற்கை சுவாச கருவி கிடைக்காத காரணத்தால் பச்சிளம் குழந்தை உயிரிழந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்தியை இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை நேற்று தலைமைச் செயலகத்தில் செட்டிநாடு குழுமத்தின் தலைவர் டாக்டர் முத்தையார் ராமசாமி சந்தித்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 3 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். ஈரான் தொடர்பான மோதல் சூழலில் எரிபொருள் விலையை குறைப்பதற்காக பல நாடுகளின் கூட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக 23.6 மில்லியன் கொள்கலன் எண்ணெயை விடுவிப்பதாக உறுதியளித்திருந்த போதிலும் அதற்கான எந்தவொரு கொள்கையும் தாங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக நாடு கடத்தும் உத்தரவு இருந்தபோதிலும் கனடா எல்லை சேவைகள் முகமை குற்றவாளியை நாடு கடத்தும் என்பதில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக கூறி தொடர் எல்சிபிஓ திருட்டில் ஈடுபட்ட ஒருவருக்கு கூட்டாக முன்மொழியப்பட்ட 90 நாள் சிறை தண்டனையை ஒன்றாரியோ நீதிபதியொருவர் நிராகரித்து அதற்கு பதிலாக அவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளார். பிரின்ஸ் எட்வர்ட் தீவு விசாரணையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அச்சுறுத்தல் மற்றும் நில கையகப்படுத்தல்கள் குறித்து முன்னாள் ஆர்சிஎம்பி இயக்குநரும் சொலிசிட்டர் ஜெனரலும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஆயுதங்கள் எதுவுமற்ற ஏவுகணை ஒன்றை சீனா சோதனை செய்ததைத் தொடர்ந்து சீனாவின் அணு ஆயுத கட்டமைப்பின் வேகமான மற்றும் ஒளிவுமறைவான விரிவாக்கம் பெரும் கவலையளிப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள தனது பணியாளர்களில் சுமார் 2 வீதம் பேரை பாதிக்கும் வகையில் புதிய கட்டட பணி நீக்க நடவடிக்கையை மைக்ரோசாப்ட் அறிவித்துள்ளது. அமெரிக்காவை தவிர இஸ்ரேலுக்கு வேறு சக்தி வாய்ந்த நட்பு நாடுகளின் ஆதரவு இல்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு பேட்டியளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா போன்ற சிறிய நாடுகளின் ஆதரவும் எங்களுக்கு உள்ளது என தெரிவித்துள்ளார். அமெரிக்க இணைய பாதுகாப்பு முகமை அரசாங்க மென்பொருட்களை தணிக்கை செய்ய அந்த்ரோபிக்கின் மைக்தோட்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவு மாதிரியை பயன்படுத்துகிறது என்று ரோய்டர்ஸ் அறிவித்துள்ளது. CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்த அர்த்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை காற்றலைகளில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

0: Listen to us around the universe. www.cmr.fm.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775.
4: கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தி இன்றைய நம் செயல்களில் இருக்கின்றது. மனதில் அமைதி இருந்தால் சிறிய வீட்டிலும் மகிழ்ச்சி இருக்கும். மனதில் குழப்பம் இருந்தால் பெரிய அரண்மனையிலும் நிம்மதி இருக்காது.

0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844, ஸ்கார்ப்ரோ, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
2: உங்களுக்கு சாப்பிட வர போய் மெலிவா மண்டலாவன் பாக்குறேன்.
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800.
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: டொரண்டோ காலை 6:25 நிமிடம் 19 காலையுடன் காலை பொழுது நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். டொரண்டோவின் முன்னாள் முதல்வர் ரோப் ஃபோர்டின் மனைவி ரெனட்டா ஃபோர்ட் காலமாகி இருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரோப் ஃபோர்ட் வந்து தற்போதைய ஒன்றரியோ முதல்வர் டக் ஃபோர்டின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரோஃபோர்டின் மனைவி ரெனட்டா ஃபோர்ட் தற்பொழுது மரணமாகி இருப்பதாகவும் அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த மரணத்துக்கான காரணங்கள் தொடர்பான எந்த அறிக்கையும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. டொரண்டோ முன்னாள் மேயர் ரோஃபோர்ட் 2016 மார்ச் மாதம் புற்றுநோயால் காலமானதும் நேர்கள் அறிந்ததே.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: தொடர்ந்து காலை 6:30.
2: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
3: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: நெர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. பொபனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக விண்ணப்பிக்கும் பொதுமக்களிடம் முறையற்ற வகையில் பணம் கோரப்படுவதாகவும் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பேரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதிகளின் தேர்தல் வழக்குகள் தொடர்பாக முதல்வர் விஜய்க்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை நேற்று தலைமைச் செயலகத்தில் செட்டிநாடு குழுமத்தின் தலைவர் டாக்டர் முத்தையா ராமசாமி சந்தித்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 3 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். ஈரான் தொடர்பான மோதல் சூழலில் எரிபொருள் விலையை குறைப்பதற்கான பல நாடுகளின் கூட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக 23.6 மில்லியன் கொள்கலன் எண்ணெயை விடுவிப்பதாக உறுதியளித்திருந்த போதிலும் அதற்கான எந்தவொரு கொள்கையும் தாங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக நாடுகடத்தும் உத்தரவு இருந்தபோதிலும் கனடா எல்லை சேவைகள் முகமை குற்றவாளியை நாடுகடத்தும் என்பதில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக கூறி தொடர் LCBO திருட்டில் ஈடுபட்ட ஒருவருக்கு கூட்டாக முன்மொழியப்பட்ட 90 நாள் சிறை தண்டனையை ஒன்டாரியோ நீதிபதி ஒருவர் நிராகரித்து அதற்கு பதிலாக அவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளார். பிரின்ஸ் எட்வர்ட் தீபு விசாரணையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அச்சுறுத்தல் மற்றும் நிலக்கையகப்படுத்தல்கள் குறித்து முன்னாள் RCMP இயக்குநரும் சொலிசிட்டர் ஜெனரலும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஆயுதங்கள் எதுவுமற்ற ஏவுகணையொன்றை சீனா சோதனை செய்ததைத் தொடர்ந்து சீனாவின் அணு ஆயுத கட்டமைப்பின் வேகமான மற்றும் ஒளிவு மறைவான விரிவாக்கம் பெரும் கவலை அளிப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்காவை தவிர இஸ்ரேலுக்கு வேறு சக்தி வாய்ந்த நட்பு நாடுகளின் ஆதரவு இல்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு பேட்டியளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா போன்ற சிறிய நாடுகளின் ஆதரவும் எங்களுக்கு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்.
2: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
3: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3
7: பிராம்டன் தமிழ் ஒன்றியம் நடாத்தும் ஈழம் சாவடி. ஜூலை மாதம் 10, 11, 12 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில். இலக்கம் 1495 சாண்டல்வுட் பார்க்வே ஈஸ்டில் உள்ள பிராம்டன் சோக்கர் சென்டரில் நடைபெறும். 6478730732 புனித பெட்டிமா அன்னை தமிழ் ஆன்மீக பணியகத்தின் மிட்லண்ட் மறைசாட்சிகளின் திருத்தல பயணம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 திருச்செவமாலையோடு ஆரம்பமாகும். 6472831972 கனடா கல்முனை பிராந்திய இணையத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் உள்ள மில்கன் பார்க்கில் நடைபெறும். 6473817798 கனடா சித்தங்கேணி ஒன்றியத்தின் 32வது கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மில்கன் பார்க்கில் நடைபெறும். 6477183324 கனடா வயாவுலான் நலன்புரிச்சங்கத்தின் வருடாந்த கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணி முதல் மிடில் ஃபீல்ட் அண்ட் ஸ்டீல்ஸ் சந்திப்பில் உள்ள மில்கன் பார்க் ஷெல்டர் 2 நடைபெறும். கனடா வேலாயுதம் மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்கம் நடாத்தும் 18வது வருடாந்த பொதுக்கூட்டம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 இலக்கம் 150 பொரோ டிரைவில் உள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-454-6360
6: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: புதுமது காரைக்குடன் காலை பொழுது நேர்களிடம் இணைந்திருக்கிறீர்கள். உலக கிண்ணத்துக்கான கால்பந்து போட்டிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. நேற்றைய தினம் நடந்து முடிந்த இரண்டு போட்டிகளில் முதலாவது போட்டியில் போர்த்துகல் அணியும் ஸ்பெயின் அணிக்கும் இடையிலான போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கணக்கில் போர்த்துகல் அணியை வென்று காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று இருக்கிறது. அதே வழியில் நேற்றைய தினம் இரவு போட்டியில் அமெரிக்காவும் பெல்ஜியம் அணிகளும் மோதிக்கொண்டன. இந்த போட்டியில் பெல்ஜியம் அணி அமெரிக்காவை 4-1 என்ற கோல் கணக்கில் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்த உலகக்கிண்ண போட்டிகளை நடத்திய 3 நாடுகளும் தொடர்ந்து உலகக்கிண்ண போட்டிகளில் பங்கு பெற்றுவதில் இருந்து வெளியேறிவிட்டன. கனடா, மெக்சிகோ நேற்றைய தினம் இரவு அமெரிக்கா இந்த போட்டியில் தோல்வி அடைந்ததில் இருந்து அமெரிக்காவும் இந்த உலகக்கிண்ண போட்டிகளை நடத்துகின்ற 3 நாடுகளும் தொடர்ந்து இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் பங்கு பெற்ற முடியாத நிலையிலிருந்து போட்டியிலிருந்து வெளியேறி இருக்கின்றன. இந்த உலகக்கிண்ண போட்டிகளை நடத்துவதில் டொரண்டோ மக்கள் பெரும்பாலும் ஆதரவான மனப்பான்மையை கொண்டிருப்பதாகவே அண்மை கால கருத்து கணிப்புகள் காட்டியிருக்கின்றன. கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 61% உலகக்கிண்ண தொடர் நகரத்துக்கு நன்மை அளித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். அதேவேளை 29% அது டொரண்டோவுக்கு பாதகமான விளைவுகளை தந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றனர். எதிர்காலத்திலும் இதுபோன்ற சர்வதேச முக்கிய விளையாட்டுப் போட்டிகளை டொரண்டோவில் நடத்த வேண்டும் என்ற ஆதரவு மேலும் அதிகமாக இருப்பதாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 63% தெரிவித்திருக்கின்றனர். டொரண்டோ மேலும் பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள். இருப்பினும் போட்டி நடைபெற்ற காலத்தில் சில அவுசரியங்களும் பதிவாகியிருப்பதாக 18% உலகக்கிண ரசிகர்களின் வருகையாலும் சாலை மூடல்களாலும் தங்களது அன்றாட பயண திட்டங்களை மாற்ற வேண்டியிருப்பதாகவும் சில பேர் கருத்து தெரிவித்து இருக்கிறார்கள். மற்றொரு தரப்பினர் அந்த காலப்பகுதியில் டொரண்டோ நகரம் மையப்பகுதிக்கு செல்வதை தாங்கள் தவித்ததாகவும் தெரிவித்து இருக்கிறார்கள். இது தொடர்பாக கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களின் கருத்தின்படி போட்டியால் ஏற்பட்ட இடையூறுகள் குறித்து மக்கள் அதிருப்தி அடைந்திருந்தாலும் அதே நேரத்தில் அந்த நிகழ்வு நகரத்துக்கு அளித்த பயனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்து இருக்கிறார்கள்.
1: Listen to us around the universe. www.cmr.fm.

0: டொரண்டோவிடம் காலை 6:46 புதம்பது காலையுடன் காலை பொழுதில் நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். டொரண்டோவின் வெப்பநிலை 21°C இருக்கிறது. இன்றைய தினம் அதிகூடிய வெப்பநிலையாக 28°C இருக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் டொரண்டோவில் கடும் வெப்ப அலை நிலவியது. இதன் காரணமாக வெப்பம் தொடர்பான பாதிப்புகளுக்காக அவசர சிகிச்சை பிரிவுகளில் சுமார் 40 பேர் சிகிச்சை பெற்றதாக டொரண்டோ பொது சுகாதார திணைக்களம் தற்பொழுது அறிவித்து இருக்கின்றது. June 30 முதல் July 4 வரை கனடா சுற்றுச்சூழல் திணைக்களத்தின் ஒரேஞ்ச் நிலை வெப்ப எச்சரிக்கை அமலில் இருந்த காலப்பகுதியில் டொரண்டோ மருத்துவமனைகளில் வெப்பம் தொடர்பாக மொத்தம் 39 பேர் அவசர சிகிச்சை பிரிவு வருகைகள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்து இருக்கிறார்கள். அவற்றில் அதிகபட்சமாக வெப்ப அலையின் உச்ச நாளான July 2 15 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் என்றும், அந்த வெப்ப அலை காலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 36°C பதிவாகியுடன் பதிவானதாகவும் சொல்லப்படுகிறது. இதேவேளையில் உணர்நிலையுடன் கூடிய வெப்பநிலையாக 46°C வரை உயர்ந்ததாகவும் கூறப்பட்டு இருக்கிறது. இந்த நிலை 2025 ஜூன் மாதத்தில் 3 நீடித்த வெப்ப அலையின் போது 42 பேர் அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் டொரண்டோ பொது சுகாதார திணைக்களம் தெரிவித்து இருக்கின்றது.
1: மலர்ந்திருக்கும் புத்தம்பது காலையில் நெஞ்சங்களை வருடி CMR தமிழகமில் ஒலித்துக் கொண்டிருக்கும் புத்தபது காலை கேட்கலையோ? சாலையோர போக்குவரத்தின் நெரிசல் நடுவே நெஞ்சத்தை தொட்டு செல்லும் பாடல்களை CMR தமிழகமின் புத்தபது காலையில் கேட்க.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
5: Everything okay, no problem and jinam
6: bar kalamu closing that adikira nadik
7: the customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
9: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
1: புதுமது காலிகுடன் காலை பிரதி நேர்களை இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு பெண் ரசிகை ஒருவர் பிரபலியமான நடிகரை கண்டு, என் கணவரை விட உங்களைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும், ஐ லவ் யூ என்று கூறினாராம். இதை கேட்ட அந்த பிரபலியமான நடிகர் புன்னகைத்தபடி, நீங்கள் என்னை திரையில் மட்டும்தான் பார்க்க முடியும், அருகில் பார்க்க முடியாது. உங்களுக்கு நான் வீடு வாங்கி தரமாட்டேன், வீட்டுக்கு வாடகை தரமாட்டேன், உங்கள் குழந்தைகளின் படிப்பு செலவுகளை நான் கவனிக்கவோ அல்லது தினமும் பாடசாலைக்கு அழைத்துச் சென்று மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வந்து விடவே மாட்டேன். உங்களுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் நான் துடித்து போகவும் மாட்டேன், உங்கள் கஷ்டத்தில் பங்கு பெறவும் மாட்டேன், உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கவும் போவது இல்லை. இது எதையும் செய்யாத என் மீது நீங்கள் இவ்வளவு அன்பு வைத்திருந்தால் அவை அனைத்தையும் செய்யும் உங்கள் கணவரை நீங்கள் எந்தளவு காதலிக்க வேண்டும்? நீங்கள் என்னை திரையில் ரசித்தால் மட்டும் போதும் என்று அந்த பெண்ணுக்கு அறிவுரை கூறி அனைவர் முன்னிலையிலும் அந்த பெண்ணை அவரது கணவருக்கு ஐ லவ் யூ சொல்ல வைத்தாராம் அந்த நடிகர். திரையில் தோன்றும் நடிகர்கள் நமக்கு மகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும் தரலாம், ஆனால் அவர்கள் நம் வாழ்க்கையை வாழ்ந்து தர முடியாது. நம் கண்ணீரை துடைப்பவர்களும் நம் சிரிப்புக்கு காரணமாக இருப்பவர்களும் நம் வெற்றிக்கும் தோல்விக்கும் அருகில் நிற்பவர்களும் நம் குடும்பத்தினரும் நம்மை உண்மையாக நேசிப்பவர்களும்தான். சினிமா நடிகர்களை ரசிகர்களாக ரசிப்பது தவறல்ல, ஆனால் அந்த பற்றால் நம் குடும்பத்தையும் உறவுகளையும் நிஜ வாழ்க்கையும் புறக்கணிப்பது மிகப்பெரிய தவறு என்பதைத்தான் இந்த வேளையில் நானும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.

0: தொண்டிரம் காலை 7:03.
1: சிஎம்ஆர் தமிழகம் இன்று மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: நாடாளுமன்ற விவாதங்களின் போது சபாநாயகரின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன காரசாரமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டார். இந்த நாடாளுமன்றத்தில் சபாநாயகர்தான் ஒரு வேடிக்கையாக மாறியுள்ளார் என அவர் சபையில் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒழுங்குமுறைகள் மற்றும் விவாதங்களின் போது சபாநாயகர் நடுநிலையாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் விவாத நேர ஒதுக்கீடுகள் தொடர்பாக இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட நீண்ட வாக்குவாதத்தின் போதே இந்த காரசாரமான கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்றத்தின் மாண்பை பாதுகாக்கும் வகையில் உறுப்பினர்கள் கருத்துக்களை முன்வைக்க வேண்டுமென இதன்போது சபாநாயகர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி உப தவிசாளர் பதவி நீக்கம் வழக்கில் இடைக்கால தடை விதிக்க யாழ் மேல்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சாவகச்சேரி உப தவிசாளரை ஆளுநர் தனிநபர் விசாரணைக் குழுவின் விசாரணை தீர்மானத்துக்கு அமைய பதவி நீக்கியமை தொடர்பில் குறித்த உப தவிசாளர் அவர்களால் கலாநிதி குருபரனூடாக அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரியும் அந்த தீர்மானம் தொடர்பில் இடைக்கால தடை கட்டளை வழங்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கோரிய இடைக்கால தடை கட்டளையை வழங்க யாழ் நீதிமன்றம் இன்றைய தினம் மறுத்துள்ளது. கலாநிதி குருபரனின் நீண்ட வாதத்தை செவிமடுத்த மேல் நீதிமன்ற நீதிபதி சதீஸ்வரன் அவர்கள் எதிர் மனுதாரர்களுக்கு கட்டளை அனுப்ப இணங்கிய போதும் இடைக்கால தடை கட்டளை வழங்க மறுத்து தீர்ப்பளித்துள்ளார். இதனால் புதிய உப தவிசாளரை நியமிப்பதில் எந்த தடையும் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. இதேவேளை இதனை ஒத்த வழக்கு ஒன்றில் வவனியா மேயருக்கு எதிராக விதிக்கப்பட்ட தீர்மானத்தை கேள்விக்கு உட்படுத்தி ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் இடைக்கால தடை உத்தரவை கடந்த வாரம் பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் மத்தியில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருவதை அடுத்து மொரட்டுவா பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சுகாதார பிரிவு அதிகாரிகளுடன் திங்கட்கிழமை நடத்தப்பட்ட விரிவான ஆலோசனைகளை தொடர்ந்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர செனிவிரத்ன தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக வளாகத்தினுள் டெங்கு பரவும் அபாயத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் விசேட சிரமதான மற்றும் கிருமிநாசினி தெளிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அண்மையில் பல மாணவர்கள் டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கொழும்பு பல்கலைக்கழகமும் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. டீசலுக்கு பதிலாக எண்ணெய் பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் பேருந்து இயக்கிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட மூவருக்கு திங்கட்கிழமை நீதிமன்றம் தண்டனைப் பணம் விதித்து தீர்மானித்துள்ளது. இதன்படி அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சோதனை நடவடிக்கையில் சிக்கிய மூவருக்கும் தலா 120,000 ரூபாய் வீதம் மொத்தம் 360,000 ரூபாயை அபராதமாக செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்முனை போக்குவரத்து காவல்துறை பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் விஜயரத்ன தலைமையில் காவல்துறை குழுவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட வாகன சோதனையின் போது இந்த பேருந்து வண்டிகள் முற்றுகையிடப்பட்டது. டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் ஊற்றி சட்டவிரோதமான முறையில் பொது போக்குவரத்தில் ஈடுபட்டமை தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர்களுக்கு எதிராக கல்முனை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டனர். மேலும் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் ஊற்றி சட்டவிரோதமான முறையில் பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகள் தொடர்பில் தமக்கு அறிய தருமாறு கல்முனை தலைமையக போக்குவரத்து காவல்துறை பிரிவின் பொறுப்பதிகாரி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் ஆதார் கார்டு கட்டாயம் என்ற நடைமுறையால் புறநோயாளிகள் அவதி அடைந்துள்ளனர். தமிழக வெற்றிக்கழக அரசின் புதிய நடைமுறையால் மருத்துவமனைகள் நோயாளிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். ஆதார் ஓடிபி அளித்தால் மட்டுமே புறநோயாளிகள் சீட்டு வழங்கப்படுவதால் நோயாளிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 2026 ஆம் ஆண்டு ஓணம் பண்டிகைக்காக 100க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கேரளா முழுவதும் பரவலாக கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையின் போது பயணம் செய்யும் பயணிகளின் நலனுக்காக ரயில்வே அமைச்சகம் விரைவில் 100க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை அறிவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கேரள மக்கள் தங்கள் சொந்த ஊரை சென்றடைவதற்கான பயண தேவைகளை பூர்த்தி செய்வதில் அமைச்சகத்தின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை இந்த முயற்சி பிரதிபலிக்கின்றது என அமைச்சர் கூறினார். 10 நாள் ஓணம் கொண்டாட்டங்கள் ஆகஸ்ட் 16 தொடங்கி திருவோணம் என்னும் புனித நாளில் ஆகஸ்ட் 26 நிறைவடைகின்றன. மாதம் முழுவதும் கொண்டாட்டங்களும் சுற்றுலா தலங்களில் அதிக பொதுமக்கள் கூடுவார்கள். அதன்படி பயணிகளின் தேவை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஓணம் பண்டிகை காலம் முழுவதும் சிறப்பு ரயில் சேவைகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எல்னினோ காலநிலை மாற்றத்தால் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதமே கோடைக்காலம் தொடங்கும் என்று உலக வானிலை அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள எல்னினோ மாற்றம் இந்திய துணைக்கண்டத்தில் கடுமையான வெப்ப அலைகள், வறட்சி மற்றும் அதீத மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளது. எல்னினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை அதிகரிப்பால் உருவாகும் காலநிலை நிகழ்வு. இது இந்திய பருவமழையை பாதித்து சில பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவு வெப்பநிலை அதிகரிப்பதற்கும் காரணமாக இருக்கலாம். வலுவான எல்னினோ ஆண்டுகளில் தென் இந்தியாவில் குறிப்பாக பகல் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் சராசரி வெப்பநிலை வழக்கத்தை விட 1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். பொதுவாக சென்னையில் குளிர்ச்சியாக இருக்கும் டிசம்பர் முதல் பிப்ரவரி பகுதியிலான காலகட்டம் இயல்பை விட அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகலாம் எனவும் தெரிவித்துள்ளது. நீர்நிலைகள் வேகமாக வறண்டு போகும் அபாயம் அதிகரிக்கலாம் எனவும் விவசாயத்தில் நீர்ப்பாசன தேவை அதிகரிக்கலாம் எனவும் மார்ச் மே மாதங்களில் வெப்பநிலை தீவிரமாக உணரப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு மணி நேரத்தில் பெய்ய வேண்டிய மழையானது வெறும் 20 நிமிடங்களிலேயே கொட்டி தீர்க்கும் ஆபத்து உள்ளதால் நகர்ப்புறங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு நீர் தேங்குவதற்கும் ஏற்படும். எல்னினோ தாக்கம் மேலும் 3 முதல் 4 மாதங்களுக்கு நீடிக்கும் என்பதால் 2027 ஆண்டின் கோடைக்காலம் இதுவரை இல்லாத அளவு மிக கடுமையானதாக இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர்.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
3: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பேர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பேர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
5: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
6: பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி
7: 2026
6: பிரம்டன் சர்க்கஸ் சென்டரில் July 10, 11, 12 தேதிகளில்
7: 1495 பிரம்டனில் வெள்ளி த வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை அரோசை, ஞாயிற்றுக்கிழமை 7 நாட் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி. சரிகமபா புகழ்
8: அக்ஸியா சிப் குமார்,
7: ராம் மகாராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் செம்மை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
6: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும் திரண்டு வருக.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
0: தொடரிடம் காலை 7:12 முதல் காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். பொதுவாகவே நாங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ பரிசுப் பொருட்களை கொடுக்கின்ற பொழுது சில பொருட்களை கொடுக்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. அவர் அப்படி செய்தபடியால் நானும் அப்படி செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு நாங்களும் சில பொருட்களை நாங்கள் சில எங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ கொடுப்பது இல்லை. அதில் ஒன்றாகத்தான் இந்த கடிகாரம் இருக்கிறது. கடிகாரத்தை நாங்கள் ஏன் கொடுப்பதில்லை என்று சொன்னால், அந்த கடிகாரத்தை கொடுத்தால் அது துர்ரசிஸ்தத்தை கொண்டு வரும், மற்றது உங்கள் நேரத்தை குறைக்கும் என்ற ஒரு கருத்து இருப்பதுபடியால் எவருமே அந்த கடிகாரத்தை யாருக்கும் கிஃப்டாக கொடுப்பது இல்லையாம். அதேபோல் எம்டியான பணப்பையையும் கொடுப்பது இல்லையாம். எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் துர்ரசிஸ்டம் மற்றும் நெடுமாற்றங்களை உருவாக்கும் என்பதால் எம்டியான பணப்பையை, அதாவது பேசையும் கிஃப்டாக கொடுப்பது இல்லையாம். அடுத்ததாக பழைய புகைப்படங்கள் அல்லது சிலைகள், கடந்த காலத்தை சுமந்து செல்லும் உங்கள் தற்போதைய வாழ்வில் தடைகளை உருவாக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. கூர்மையான பொருட்கள், அதாவது கத்தி, கச்சரிக்கோல் போன்றவற்றையும் கொடுப்பது இல்லையாம். ஏனென்று சொன்னால் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் மற்றும் உறவுகளில் இடைவெளியை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றையும் தவிர்ப்பது, அவற்றையும் இந்த கிஃப்ட் பொருட்களாக கொடுப்பதை மக்கள் தவித்துக் கொள்வார்களாம். அதேபோல் வெள்ளை அல்லது கருப்பு நிற துணிகளான ஆடைகளையும் கிஃப்டாக கொடுப்பதை மக்கள் தவித்துக் கொள்வார்களாம். ஏனென்று சொன்னால் அதுவும் துர்ரசிஸ்தை ஈர்க்கும் மற்றும் பிரச்சனைகளை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. பொதுவாகவே இந்த கிஃப்ட், அதாவது பொருட்களை நண்பர்களுக்கு இடையில் உறவினர்கள் கொடுத்து வாங்குகின்ற பொழுது அதில் என்ன மனநிலையுடன் நீங்கள் கொடுக்கின்றீர்கள் என்று இருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த கிஃப்டின் உண்மையான பயன்பாடு, உண்மையான தன்மை இருக்கின்றது என்பதுதான் இதில் உண்மை என்றும் சொல்லிக்கொள்ளலாம்.

0: listen to us around the universe. www.cmr.fm.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
1: வணக்கம்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
4: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
3: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
4: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
3: 416-818-8140, 416-471-9118.
4: ஜேர்னி வித் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
8: காலை 7:23 காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் புல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
1: புதுமது காலையுடன் காலைப்படுத்தி நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் வீடு பிரிவின் முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். ஒன்றறிக்கையில் புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை மாகாண அரசு வழங்க உள்ளது. இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜுடன் கூடிய ஃப்ரீஹோல்ட் டவுன்ஹவுஸினை 720,000 இருந்தும் டிட்டாச் வீடொன்றை 799,000 இருந்தும் டபுள் கராஜ் டிட்டாச் வீடொன்றை 983,000 இருந்தும் சொந்தமாக்கும் லிமிடெட் டைம் சந்தர்ப்பத்தினை தருகின்றார் நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷ்மன் கந்தசாமி. மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் 416-888-8044 க்ளோசிங் இந்த ஆண்டு நிறைவில் அல்லது அடுத்த ஆண்டில் கிடைக்கின்றது. ஃபினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்களும் உள்ளன. ஃப்ரீ அசைன்மெண்ட் குறைவான விலையில் வீடுகளை வாங்கும் வாய்ப்பினை விலைகள் அதிகரிக்க முன் பயன்படுத்த அழகுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 நேர்கள் புதன் காலையில் நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.

0: தொடரும் காலை 7:31.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: பவனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக விண்ணப்பிக்கும் பொதுமக்களிடம் முறையற்ற வகையில் பணம் கோரப்படுவதாகவும் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நாட்டில் பொது அமைதியை பேணி பாதுகாப்பதற்காக முப்படைகளின் அனைத்து உறுப்பினர்களையும் குறிப்பிட்ட பிரதேசங்களில் விசேட கடமைகளில் ஈடுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிறப்பித்துள்ள அவசர உத்தரவை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துக் கொண்டார். குட்கா புகழ் சி விஜயபாஸ்கரை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்ததற்கு தமிழக காங்கிரஸ் செயற்குழுவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை நேற்று தலைமைச் செயலகத்தில் செட்டிநாடு குழுமத்தின் தலைவர் டாக்டர் முத்தையா ராமசாமி சந்தித்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 3 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக நாடு கடத்தும் உத்தரவு இருந்தபோதிலும் கனடா எல்லை சேவைகள் முகமை குற்றவாளியை நாடு கடத்தும் என்பதில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக கூறி தொடர் எல்சிபிஓ திருட்டில் ஈடுபட்ட ஒருவருக்கு கூட்டாக முன்மொழியப்பட்ட 90 நாள் சிறை தண்டனையை ஒன்றாரியோ நீதிபதி ஒருவர் நிராகரித்து அதற்கு பதிலாக அவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளார். பிரின்ஸ் எட்வர்ட் தீபு விசாரணையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அச்சுறுத்தல் மற்றும் நில கையகப்படுத்தல்கள் குறித்து முன்னாள் ஆர்சிஎம்பி இயக்குநரும் சொலிசிட்டர் ஜெனரலும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஆயுதங்கள் எதுவுமற்ற ஏவுகணை ஒன்றை சீனா சோதனை செய்ததைத் தொடர்ந்து சீனாவின் அணுகாயுத கட்டமைப்பின் வேகமான மற்றும் ஒளிவுமறைவான விரிவாக்கம் பெரும் கவலையளிப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்காவை தவிர இஸ்ரேலுக்கு வேறு சக்தி வாய்ந்த நட்பு நாடுகளின் ஆதரவு இல்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஃபோக்ஸ் நியூஸ் சேனலுக்கு பேட்டியளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, 140 கோடி மக்களின் தொகை கொண்ட இந்தியா போன்ற சிறிய நாடுகளின் ஆதரவும் உங்களுக்கு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
6: ஜெயதுர்கா தேவஸ்தான மகோத்சவ பெருவிழா June 28 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தினமும் காலை மாலை விசேட பூஜைகள், அபிஷேகங்கள், வசந்த மண்டப பூஜை. July 7 செவ்வாய் மஞ்சம், 10 வெள்ளிக்கிழமை இரவு சப்பர திருவிழா, 11 சனிக்கிழமை தேர் திருவிழா, July 12 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கம். அம்பாளின் அருளாசியை பெற அனைத்து அடியார்களையும் அழைக்கின்றனர். ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 டூ ரோட், மிசிசாகா, 905-612-1856.
0: இன்று உலக சாக்லேட் நாள். ஒவ்வொரு வருடமும் July 7 உலகம் முழுவதும் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. சாக்லேட் என்றாலே எங்களுடைய சிறுவயது நினைவுகள் பலருக்கும் ஞாபகம் வரும். பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வரும்போது வாங்கிய ஒரு சிறிய சாக்லேட், பிறந்தநாள் பரிசாக கிடைத்த சாக்லேட், நண்பர்களுடன் பகிர்ந்து சாப்பிட்ட அந்த இனிமையான தருணங்கள், இவையெல்லாம் வாழ்க்கையின் அழகான நினைவுகளாக இருக்கின்றன. சாக்லேட்டின் முக்கிய மூலப்பொருளான கொக்கோ விதைகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. காலப்போக்கில் அது உலகம் முழுவதும் பரவி இன்று பல கோடி மக்களின் விருப்பமான இனிப்பு பொருளாக மாறியிருக்கின்றது. மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் என்று பல வகையான சாக்லேட்டுகள் இன்று கிடைக்கின்றன. குறிப்பாக டார்க் சாக்லேட்டில் உடலுக்கு உதவும் சில இயற்கை அம்சங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அந்த எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக் கொள்வதுதான் நல்லது. அன்பை வெளிப்படுத்தவும் ஒருவரை சந்தோஷப்படுத்தவும் சாக்லேட் ஒரு சிறிய பரிசாக இருக்கின்றது. நண்பருக்கு, குடும்பத்தினருக்கு, குழந்தைகளுக்கு என்று சின்ன சாக்லேட் கொடுத்தாலே ஒரு அழகான புன்னகையை பார்க்க முடியும். எங்கள் மண்ணிலும் சாக்லேட்டுக்கான விருப்பம் எப்போதும் இருந்து வருகின்றது. சிறுவர்களின் சந்தோஷத்திலும் விசேட நிகழ்வுகளிலும் விருந்தோம்பலிலும் சாக்லேட் ஒரு சிறிய இனிமையான இடத்தை பிடித்து இருக்கின்றது. சாக்லேட்டின் சுவை என்பது ஒருவரின் விருப்பத்தை பொறுத்து, ஆனால் உலகளவில் தரம், பாரம்பரியம் மற்றும் தயாரிப்பு முறைகளுக்காக சில நாடுகளின் சாக்லேட்டுகள் மிகவும் பிரபலமாக இருக்கின்றன. சுவிட்சர்லாந்து நாட்டின் சாக்லேட்டுகள் உலக புகழ் பெற்றவை. பெல்ஜியம் நாட்டின் சாக்லேட்டுகளும் மிக பிரபலமானவை. மேலும் பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகளிலும் உயர்தரமான சாக்லேட்டுகள் தயாரிக்கப்படுகின்றது. மக்கள் சாக்லேட்டை அதிகம் வாங்கி சாப்பிடும் நாடுகளில் சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி முன்னணியில் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு நபர் வருடத்துக்கு சாப்பிடும் சாக்லேட்டின் அளவில் சுவிட்சர்லாந்து உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது. மொத்த சாக்லேட் சந்தையின் அளவில் அமெரிக்கா, ஜெர்மனி, ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகள் மிகப்பெரிய சந்தைகளாக இருக்கின்றன. சாக்லேட்டின் ராஜ்யம் என்று சொன்னால் பலரும் சுவிட்சர்லாந்தை நினைவில் கொண்டு விடுவார்கள். சின்ன பிள்ளை அழுதால் அம்மா என்ன செய்வா, இதோ ஒரு சாக்லேட் அழாதே என்பா. பரீட்சையில் நல்ல மார்க் நாங்கள் எடுத்தால் வா தம்பி, உனக்கு சாக்லேட் வாங்கி தருகின்றேன் என்று அப்பா அம்மா சொன்னதும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். காதலிக்க முதல் பரிசு என்ன, பூக்களோடு சேர்ந்தே ஒரு சாக்லேட். என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லணுமா, ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போனால் கோபம் கொஞ்சமாக குறைந்துவிடும். விருந்துக்கு போகின்றோமா நண்பர்கள், உறவினர்கள் வீட்டுக்கு, பல கூட இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு சாக்லேட் பெட்டி இருந்தால் இன்னும் ஒரு சந்தோஷம். சாக்லேட் என்றதும் இனிப்பு மட்டுமல்ல, அது ஒரு பாசம், ஒரு பரிசு, ஒரு ஞாபகம், ஒரு சில நேரம் சொறி சொல்லுகிற மொழியும் அதுதான். இந்த சாக்லேட்டை நாங்கள் எப்படி பாவிக்கின்றோம் என்று சொன்னால், அதை அன்பை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் நாங்கள் பாவிக்கின்றோம். ஆகவே சாக்லேட் என்பது இனிப்பான ஒரு உணவுதான். அதை அளவோடு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சாக்லேட்டினால் சர்க்கரை வியாதிகள் வருவதற்கான சாத்தியங்களும் இருக்கின்றன. ஆகவே இந்த சாக்லேட் நினைவு கூறுகின்ற இந்த சாக்லேட் நாளில் எங்களுடைய அன்பையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் விதமாக இன்று ஒரு நாள் உங்கள் அம்மாக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்கள் நண்பர்களுக்கோ வெளியில் சென்றால், வீட்டுக்கு வரும் பொழுது அல்லது அவர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு சாக்லேட்டை கொடுத்து விடுங்கள். உங்கள் நட்பையும் வளர்த்து கொள்ளுங்கள்.
7: Shakalaka baby, shakalaka baby.

0: Adiós, amigo.
1: Yes.
2: ஏசில்க் எஃபேர் ஜூலை 11, 12, 13 தேதிகளில் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை இவ்வாறு இறுதி நாட்களில் சிஎம்ஆர் தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்றுக் கொள்வதோடு அங்கு சென்று உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்குமான ஆடை தெரிவுகளை மிக மிக குறைந்த விலைகளிலே கொள்வனவு செய்து பயன்பெறுங்கள். இலக்கம் 11:20 டப்ஸ்கோ ரோட் யூனிட் 3-4-5 அமைந்திருக்கும் தமிழிசை கலாமன்றத்தில் ஜூலை மாதம் 11, 12, 13 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது. ஏசில்க் எஃபேர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
8: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
9: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
10: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: வணக்கம்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
0: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்க

துறவியொருவர் ஒரு ஊருக்கு சென்றார். பலர் வந்து அவரை தரிசித்து ஆசி பெற்று சென்றனர். அப்பொழுது அங்கே ஒரு இளைஞனொருவன் வந்தான். அவன் அவரை பார்த்து, சுவாமி, எனக்கொரு சந்தேகம். உங்களைப் போன்ற பல ஞானிகளும் பெரியோர்களும் வந்து மனித குலத்துக்கு பல அறிவுரைகள் சொல்லியிருக்கின்றனர். ஆனால் இன்னும் மனிதன் தீய வழியில்தானே செல்கிறான். உங்களைப் போன்றவர்களின் அறிவுரைகளால் என்ன பயன் என்று கேட்டான். அப்பொழுது துறவி அவனுடன் சொன்னான், தம்பி, நான் இன்னும் சில நாட்கள் இங்கேயே தங்கியிருப்பேன். நான் இந்த ஊரை விட்டு செல்லும் பொழுது நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதற்கு முன் எனக்கு ஒரு வேலை செய்வாயா என்று கேட்டார். ஒரு குதிரையை கொண்டு வந்து இந்த கோவில் மண்டபத்தில் கட்டிவை. நான் ஊரை விட்டு செல்லும் வரை குதிரையை அங்கேயே கட்டி இருக்கட்டும் என்றார். தினமும் இரவு அதற்கு உணவு வைத்துவிடு என்று சொல்லிவிட்டு அருகிலுள்ள சத்திரத்துக்கு அந்த குரு சென்று விட்டார். மறுநாள் காலை துறவி அந்த கோவில் மண்டபத்துக்கு வந்தார். அப்பொழுது அந்த இளைஞன் அந்த குதிரையை சுற்றி இருந்த சாணத்தையும் அது மிச்சம் வைத்த உணவு குப்பைகளையும் சுத்தப்படுத்தி கொண்டு இருந்தான். இவ்வாறு நான்கு நாட்களும் தொடர்ந்து நடந்தன. அடுத்த நாள் காலை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த இளைஞரிடம் அந்த துறவி வந்து, தினமும் நீ சுத்தப்படுத்தினாலும் இந்த இடத்தை குதிரை மீண்டும் மீண்டும் அசுத்தம் செய்து விடுகிறதே, பிறகு ஏன் தேவையில்லாமல் சுத்தம் செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், என்ன சாமி, எல்லாம் தெரிஞ்சு நீங்களாக இப்படி கேட்கின்றீர்கள்? திரும்ப திரும்ப அசுத்தம் ஆவதும் சுத்தப்படுத்தாமல் இருக்க முடியுமா என்று கேட்டான். இதை கேட்ட துறவி இப்போது சொன்னார், தம்பி, அன்று நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். இந்த வேலையைத்தான் நானும் செய்கின்றேன். அசுத்தமான இடத்தை மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்வது போல் மனிதர்கள் நல்வழிப்படுத்தும் செயலை பெரியோர்கள் இடைவிடாமல் செய்வார்கள். அதைத்தான் நானும் செய்து கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது உன் நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று சொன்னாராம் அந்த துறவி.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: துணை நேரம் காலை 8 மணி.
4: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கலையறிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
3: துருக்கி அங்காராவில் நடைபெறும் நேட்டோ உறுப்பு நாடுகளின் மகாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மாக்கானி துருக்கி சென்றடைந்துள்ளார். அங்கு அவர் நேட்டோ உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் பல சந்திப்புகளை நடத்தவுள்ளார். அந்த வகையில் பிரதமர் துருக்கி ஜனாதிபதி ரெசப் எரக்டோகன் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி லுடமியர் லெவன்ஸ்கி ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் மாக்கானி தென்கொரியா, ஜெர்மனி மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளின் அதிகாரிகளையும் சந்திக்கவுள்ளார். அதிகரித்து வரும் அச்சுறுத்தலான உலகில் பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீட்டை கூட்டாக அதிகரிப்பது மற்றும் கூட்டணியின் ஒற்றுமை ஆகியவற்றில் இந்த நேட்டோ உச்சிமாகாநாடு கவனம் செலுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோ முன்னாள் மேயர் ரொப்ஃபோர்டின் மனைவியும் முதல்வர் டக்ஃபோர்டின் மைத்துனியுமான ரெனட்டா ஃபோர்ட் காலமானார். இந்த செய்தியை முதல்வர் திங்களன்று உறுதிப்படுத்தினார். 2019 கூட்டாட்சி தேர்தலில் ரெனட்டா ஃபோர்ட் கனடாவின் மக்கள் கட்சி சார்பில் டொரண்டோவில் வேட்பாளராக போட்டியிட்டு 4வது இடத்தை பிடித்தார். ரோயல் கெனடியன் கடற்படைக்கான நீர்மூழ்கி கப்பல்களை கொள்வனவு செய்வதற்கான ஏலதாரராக ஜேர்மன் பாதுகாப்பு உற்பத்தியாளரான TKMS ஒன்றை பிரதமர் மாக்கானி திங்களன்று அறிவித்தார். அரசாங்கம் 12 நீர்மூழ்கி கப்பல்கள் வாங்க திட்டமிட்டுள்ளது. இதில் மேலும் 2027 ஆண்டின் இறுதிக்குள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒட்டோவா இலக்கு வைத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் இன்று மசகு எண்ணெய் விலை மேலும் உயர்வை பதிவு செய்துள்ளது. சந்தை நிலவரங்களின்படி WTI ரக மசகு எண்ணெயின் கொள்கலன் ஒன்றின் விலை 69.06 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. அதேவேளை உலகளவில் அதிகளவில் வர்த்தகம் செய்யப்படும் பிரண்ட் ரக மசகு எண்ணெயின் கொள்கலன் ஒன்றின் விலை 72.55 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. உலக எரிசக்தி சந்தையில் நிலவும் தேவை, வளங்கள் மற்றும் புவிசார் அரசியல் சூழ்நிலைகளின் தாக்கத்தால் மசகு எண்ணெய் விலையில் தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருகின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் சீனாவில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் வழக்குகளில் ஒன்றில் 3 சதாப்தங்களாக 323 மில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகையை லஞ்சமாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் மூத்த நகர அதிகாரி ஒருவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் வெளியிட்ட தகவலின்படி 69 வயதான யாங் யூலின் 1993 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் நாஞ்சிங் நகரில் பல்வேறு அரசு பதவிகளை வகித்துள்ளார். லஞ்சம் வாங்கியது மட்டுமன்றி அரச நிதியை தவறாக கையாண்டது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஆகிய குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. அரசு, ராணுவம் மற்றும் நிதித்துறைகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகளை இலக்காக கொண்டு ஜனாதிபதி ஜி ஜின்பிங் நீண்டகாலமாக நடத்தி வரும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த வழக்கு அமைந்துள்ளது. பணம் மற்றும் மதிப்புமிக்க பரிசுகளுக்கு பதிலாக பொறியியல் ஒப்பந்தங்கள், நில பரிமாற்றங்கள் மற்றும் நிதி ஒப்புதல்களை பெற நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும் உதவ யாங் தனது அதிகாரப்பூர்வ பதவிகளை பயன்படுத்தியதாக சாங்கோங் இடைக்கால மக்கள் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அவரது திட்டங்கள் மிகவும் தீவிரமானவை என்றும் அவை அரசு மற்றும் மக்களின் நலன்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளன என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. விசாரணையின் போது யாங் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு அளித்ததுடன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வருத்தமும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் அவரது குற்றங்களின் தீவிரத்தன்மையை இந்த சாதகமான அம்சங்களை விட அதிகமாக இருப்பதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குறைவான தண்டனை வழங்குவதற்கு அவரது ஒத்துழைப்பு போதுமானதாக இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியது. ஐரோப்பா கண்டம் முழுவதும் நிலவி வரும் கடும் கோடைக்கால வெப்பகலையின் தாக்கத்தினால் பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டுத்தீயால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்பெயின் நாட்டின் எல்லையை ஒட்டியுள்ள பிரெஞ்ச் பைனோரிஸ் மலை அடிவாரத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். பெர்பிகான் நகருக்கு அருகிலுள்ள டிராவிலாக் பகுதியில் பரவியுள்ள இந்த காட்டுத்தீ இதுவரை 4,200 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவை சாம்பலாக்கியுள்ளது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அவசர உதவி திட்டத்தின் கீழ் சைப்ரஸ் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் இருந்து 4 விசேட விமானங்கள் பிரான்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உருசல்லா வெண்டர்லேயன் அறிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்தின் தீவிர விளைவாக உலகிலேயே ஐரோப்பா கண்டம்தான் உலகளாவிய சராசரி விட 2 மடங்கு அதிக வேகமாக வெப்பமடைந்து வருவதாக கோப்பர்னிக்கஸ் காலநிலை சேவை அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்த கொடுமையான வெப்ப அலையின் காரணமாக ஏற்கனவே பிரான்சில் 2,025 பேரும், பெல்ஜியத்தில் 1,122 பேரும், நெதர்லாந்தில் 480 பேரும் உயிரிழந்துள்ளதாக உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2026 ஜூலை மாத இறுதியில் ஜிம்பாப்வேக்கு எதிராக நடைபெறவுள்ள 3 போட்டிகளை கொண்ட 20-20 தொடருக்கான இந்திய குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் ஐயர் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த 15 பேர் கொண்ட குழாமில் இருந்து சஞ்சு சாம்சன் நீக்கப்பட்டுள்ளார். செப்டம்பர் மாதம் ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான முதன்மை இந்திய அணியில் சாம்சன் இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த ஜிம்பாப்வே தொடரில் அவர் புறக்கணிக்கப்பட்டுள்ளது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டதா அல்லது அணியிலிருந்து நீக்கப்பட்டாரா என்பது குறித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெளிவான விளக்கம் எதையும் அளிக்கவில்லை. எனினும் அவர் அணியிலிருந்து நீக்கப்படவில்லை, அவருக்கு ஓய்வு மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது என்று தேர்வு சபை தரப்புகள் தெரிவிக்கின்றன.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222. செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், பயோ செல் கால் 416-700-2222 j.ca.
4: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
5: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், j.ca அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
5: பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி
6: 2026
5: பிரம்டன் சொக்க சென்டரில் ஜூலை 10, 11, 12 தேதிகளில்
6: 14-95 வெள்ளி த வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை அரோசை, ஞாயிற்றுக்கிழமை 7 இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி, சரிகமபா புகழ்
7: அக்ஷயா சிவ்குமார்,
6: ராம் மகராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் செம்மை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
5: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும் திரண்டு வருக.
8: என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
9: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
10: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
11: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661-4661.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
3: துணைநிலம் காலை 8:16 காலையுடன் காலைப்பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ்.
4: வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
3: இலங்கையை உலுக்கிய இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் தற்பொழுது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27 இருக்கிறது. இதில் 7 சிறைச்சாலை அதிகாரிகளும் அடங்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. 2012 வெலிக்கடையில் நடந்த இந்த சிறைச்சாலை படுகொலைகளுக்கு பிறகு நடந்த ஒரு கொடூரமான ஒரு சிறைச்சாலை படுகொலையாக இது பார்க்கப்படுகின்றது. உலக நாட்டின் கவனத்தையும் இது திருப்பியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அரசாங்கத்தையும் பல எதிர்க்கட்சிகளும் அரசாங்கத்தின் போக்கு தொடர்பாகவும் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்தும் அறிவித்தியை வெளியிட்டு இருக்கின்றன. பலவாறு இந்த போதைப்பொருள் கும்பல்களுக்கு இடையிலான மோதலாகவே இது கருதப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 2 குழுக்களுக்கு இடையில் நடந்த மோதல் ஆகவே இது வெடித்து இப்படி பாரிய உயிரிழப்பில் நடந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த வன்முறை வெறும் கைதிகளுக்கு இடையான மோதலா, அல்லது சிறைச்சாலைக்குள் இயங்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த குற்றக்குழுக்களின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு சம்பவமாக இருக்குமா என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்?
4: இல்ல, இது நிச்சயமாக, அதாவது வந்து இந்த சிறைச்சாலைகளிடையே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த இடப்பற்றாக்குறை காரணமான ஒரு நிகழ்வாக முக்கியமானதாக பார்க்க வேண்டும். முதலாவதாக அதாவது இந்த இவ்வளவு கொலைக்குமான காரணமாக தற்பொழுதைய சிறைகளில், அதாவது வந்து ஆங்கில பிரதான ஊடகமான AFP நிறுவனத்தின் செய்திகளின்படி, இலங்கை சிறைச்சாலை எண்ணிக்கையை விட 4 மடங்கான கைதிகள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சுமார் 10,000 பேரை அடைப்பதற்கான வசதிகளை கொண்டுள்ள இலங்கை சிறைச்சாலைகளில் 41,000 பேர் சிறைகளில் இருக்கின்றார்கள். இதற்கான காரணம், இந்த அண்மை காலமாக அனுர அரசு மேற்கொண்டு வருகின்ற இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் காரணமாக பலரும் போதைப் பொருள் வியாபார நடவடிக்கைகள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அடைக்கப்பட்டவர்களிடையே அந்த போதைப் பொருள் பழக்கம் என்பது குறித்த, அல்லது சிறைகளுக்குள் போதைப் பொருள் புழங்குவது என்பது தாராளமயப்படுத்தப்பட்ட நிலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாகத்தான் இதனை பார்க்க முடியும். இதற்கான காரணம், இவ்வாறான ஒரு குழுக்கள் அங்கே, அதாவது வந்து இப்பொழுது நீண்ட நாட்கள் சிறையில் இருக்கின்ற கைதிகள் அந்த சிறையில் ஆதிக்கங்களை செலுத்துவது என்பதும், அதிகாரிகளிடையே நட்பு வட்டாரத்தில் இருப்பது என்பது போன்றவை எல்லாம் சாதாரணமாக ஒரு வாழ்வியலாக மாறிவிடக்கூடியதாகத்தான் இந்த சிறைச்சாலை அமைப்புகள் இயங்கி வருவது என்பது பட்டவர்த்தனம். அவர்களில் கூட அவர்களுடைய நன்னடத்தைகள் கண்டு அறியப்பட்ட பொழுது அவர்கள் விடுதலை செய்யப்படுவது போன்றவை எல்லாம் இவ்வாறான பழக்க வழக்கங்களினூடாக அந்த சிறைச்சாலை என்கின்ற ஒரு அமைப்புக்குள் ஏற்படுகின்ற விடயமாக இருக்கின்ற பொழுதும், இங்கே கிடைக்கப்படுகின்ற தகவல்களை பொறுத்தவரையில், இந்த அங்கே அந்த சிறைச்சாலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த பொறுப்பாக இருந்த அதிகாரி ஒருவர் சிறைச்சாலையில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்த போதைப் பொருட்களை எதிர்க்கின்ற ஒரு தரப்பினருக்கு ஆதரவாகவும் அவர்களை தனது நெருக்கமானவர்களாகவும் வைத்து செயற்பட்ட காரணத்தினால் அங்கே போதைப் பொருள் பழக்கம் என்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட தன்மையை அடைந்த நிலையில் அந்த அதிகாரி மாற்றம் பெறுகின்றார் ஜூலை முதலாம் திகதியிலிருந்து. அப்பொழுது அந்த அதிகாரி மாற்றம் பெறுகின்ற பொழுது இவர்களிடையே, அதாவது வந்து இந்த போதைப் பொருள் எதிர்த்து அல்லது போதைப் பொருளுக்கு ஆதரவு வழங்காமல் அந்த அதிகாரியுடன் இணைந்து செயற்பட்ட தரப்பிற்கும், அந்த போதைப் பொருட்களை அங்கே தொடர்ச்சியாக பாவனைக்கு உட்படுத்தி வந்த தரப்புக்கும் இடையேயான முறுகல் என்பது ஏற்பட்டு, முதல் நாள் அது அவர்களுக்கு இடையேயான வன்முறையாக வெடித்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுதும், திங்கட்கிழமை அது விரிவடைந்து அதிகாரிகளின் ஆயுதங்களை பறித்து அவர்களையே தாக்கி அவர்களையே கொள்கின்ற அளவிற்கு மிகவும் ஒரு கோரமான வன்முறையாக மாறியிருந்தது. நீங்கள் குறிப்பிட்ட 20 பேர் கைதிகளாகவும், 7 பேர் சிறை காவலர்களாகவும், அதேவேளை 50க்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வைத்தியசாலையில். அதிலும் குறிப்பாக 26 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர் இந்த ஒட்டுமொத்தமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 20 பேர் சிறை அதிகாரிகளாக இருக்கின்றபடியால், இதில் வருகின்ற உண்மை என்னவென்றால், இறுதியாக இது சிறை அதிகாரிகளுக்கும் அந்த சிறை வைக்கப்பட்டவர்களுக்குமான ஒரு மோதலாக வெடித்து அவர்களுடைய ஆயுதங்களையே இவர்கள் கைப்பற்றி அவர்களை தாக்குகின்ற அளவிற்கு மிகவும் கோரமான ஒரு தாக்குதலாக இது அமைந்திருந்தது. இலங்கை வரலாற்றில் இது நீங்கள் குறிப்பிட்டது போல இன அந்த படுகொலை என்று வர்ணிக்கப்பட்ட 1983 இனக்கலவரத்திற்கு ஆரம்பமாக இருந்த 53 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை விட்டால் அது நிச்சயமாக ஒரு இனம் சார்ந்த தாக்குதலாக இருந்தது. அவ்வாறு இல்லாமல் இது ஒரு போதைப் பொருள் சார்ந்த அல்லது குற்றவியல் சார்ந்தவர்களின் சம்பந்தமான ஒரு தாக்குதலாக இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக உண்மையிலேயே 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு இது இந்த விசாரணைகள் என்பன தற்பொழுது இடம்பெற்று வருவதைத்தான் அந்த சம்பவங்கள் காட்டி நிற்கின்றன. ஆனால் இலங்கை அரசு இது குறித்து ஒரு பரிபூர்ண விசாரணை மேற்கொள்வதற்கும் இதற்கான காரணிகளை கண்டறிகின்ற பொழுது ஏனைய சிறைச்சாலைகளில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும். ஏற்கனவே இந்த முதலில் குறிப்பிட்ட புள்ளி போல தங்களுடைய அதாவது வந்து திறமைக்கு ஏற்ற வகையிலான சிறை கைதிகளை வைத்திருத்தல் என்பது, அதாவது வந்து தங்களுடைய இட ஒதுக்கீடுகளின் வரை 10,000 பேர்களை வைத்திருப்பது என்பதற்கு பதிலாக 40,000 பேரை அல்லது 41,000 பேரை சிறை கைதிகளாக வைத்திருக்கின்ற பொழுது அவர்கள் அதற்குரிய மாற்றீடுகளையும் மாற்று சிறைச்சாலை வசதிகளையும் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அவையெல்லாம் ஆராயப்படும் என நம்புவோம். இப்பொழுது நீங்கள் இங்கே குறிப்பாக கனடாவை எடுத்து பார்த்தீர்கள், ஆனால் கனடாவில் சிறைச்சாலைகளில் இடப்பற்ற குறை காரணமாகவே கைது செய்யப்படுபவர்கள் பிணைகளில் உடனடியாக விடுவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் நாங்கள் கண்கூடாக காண்கின்ற சாட்சிகளாக இருக்கின்றன. அதே போன்றதொரு நிலையில் இப்பொழுது இலங்கையில் ஏற்பட்ட இந்த சம்பவமானது ஏனைய நாடுகளுக்கு கூட ஒரு முன்னுதாரணமாகவும், அதேவேளை அங்கே இலங்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பரிபூர்ண விசாரணையை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. இது போன்ற சிறை வன்முறைகள் என்பன காலத்தில் காலம் தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த போதைப் பொருள் சார்ந்ததாக இடம்பெற்றிருந்தாலும் இன்றைய உலகில் அல்லது இந்த 2020 இது ஒரு பெரிய சம்பவம்.
3: பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த அனுரா அரசாங்கம் பதவி வந்ததிலிருந்து எதிர்கட்சிகள் அந்த அரசாங்கத்தில் குறை கூறுவதிலேயே முக்கிய நோக்கமாக இருந்தன. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சிறை கொலை கலவரத்தின் பின்னணியில் அரசியல் தலையீடு அல்லது வெளிப்புற சக்திகள் இருந்ததாக சில குற்றச்சாட்டுகள் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. உண்மையை கண்டறிய எந்த வகையான சுயாதீனமான விசாரணையையும் அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கிறது என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்தில் எதிராக மற்ற எதிர்க்கட்சிகளும் மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து இப்படியான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது ஒருமித்து குரல் கொடுக்கின்றன. இது இந்த அனுரா அரசாங்கத்தின் ஆட்சி எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
4: இல்லை, நிச்சயமா சாதாரணமாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் நீதி அமைச்சரை பதவி விலகுமாறு கோருகின்ற கோரிக்கைகள் என்பன ஜனநாயகம் விரும்புகின்றவர்களால் முன்வைக்கப்பட்டாலும் அதற்குரிய விசாரணையின் முடிவு வந்த பின்னர், அதாவது வந்து இந்த விசாரணைகளின் பொழுது கண்டுபிடிக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுத்தல் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. இதில் அரசியல் பின்னணிகள் இருக்குமா என்றால் இதற்குரிய விடையாக நாங்கள் கூறக்கூடியது, இது இப்பொழுது ஆரம்ப காலகட்ட வருகின்ற தகவல்களின்படி சிறைச்சாலையில் ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான சக்திகளிடையேயான போட்டிகளாக இது இருந்திருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு அதாவது சிறைச்சாலையில் சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை அடையாளப்படுத்துகின்றது. அவ்வாறான ஒரு சீர்திருத்தத்திற்கு ஆதரவளித்தோர் மீது ஒரு அதிகாரி மாற்றம் பெறுகின்ற பொழுது எதிர்க்க குழுவினர் தாக்குதலை நடத்த முற்பட்டதே இதற்குரிய முழு முதல் காரணமாக இருந்த பொழுதும் சில வேளைகளில் புற சக்திகளின் அதாவது தொலைபேசி தொடர்புகள் என்பன சிறைச்சாலையில் தாராளமாக இருக்கின்றன. அவை தடை செய்யப்பட்டவையாக இருக்கின்ற பொழுதும் அது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான நிலையில் சில வேளைகளில் கோபமூட்டுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கலாம், அது உண்மை.
3: பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த குற்றச்சாட்டுகளுடன் இந்த ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் மூலம் அரசாங்கத்தின் அந்த விசாரணைகளை இன்னும் வெளிவராத நிலையில் இப்பொழுது விசாரணைகள் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை தொடர்பாக விசாரணைகள் தொடக்கப்படும், நியாயமான விசாரணை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த விசாரணையில் உண்மைத்தன்மை எப்படி இருக்கப் போகின்றது? இதில் உண்மையான குற்றவாளிகள் வெளிக்கொணரப்படுவார்களா என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா?
4: இல்லை, ஆமாம், இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் செயற்பாடு என்பது தங்களை ஒரு நியாயவாதிகளாக அல்லது தாங்கள் இந்த விடயத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பாக காட்டுவதற்கான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்றால் அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுதலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டிலிருந்து அரசாங்கம் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற ரீதியில் அவர்களுடைய செயற்பாடு இருக்கும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ஈஸ்டர் தாக்குதல் போன்றவை சர்வதேச அக்கறைக்கு தற்பொழுது உட்படுத்தப்பட்டுள்ளதால் அவற்றின் விசாரணையில் நேர்முகத்தன்மை பீண வேண்டிய தன்மையை அரசு கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்தில் தங்களிடம் அல்லது தங்கள் நிர்வாகத்தில் பிழை இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை நிறுவ வேண்டிய தேவை இருக்கின்றது. இரண்டுமே ஒரே கோணத்தில் தான் விடியை கொண்டு வரும் என்னவென்று சொன்னால் ஒரு நீதியான விசாரணைக்கான தளங்களாக இரண்டும் இருக்கின்றன என்பது அசைக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது என்றால் இந்த விடயத்தில் அரசு தன்னை ஒரு குற்றமற்ற தரப்பாக அடையாளப்படுத்த வேண்டும். அதேவேளை நீங்கள் குறிப்பிட்ட ஈஸ்டர் தாக்குதலில் இடம்பெற்ற சம்பவங்கள் அதாவது ஒரு எந்தவித பாரபட்சமும் மற்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நிரூபிக்க வேண்டும். அதுதான் உண்மை.
3: நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களோட இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு பிரதமர் பொழுதில் ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை நன்றி உங்களுக்கு.
4: நன்றி தர்மா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். Listen to us tours around the universe. www.cmr.fm.
1: கனடாவில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பேர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பேர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
3: இந்த வேளையில் நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். ஒன்றாரியோவில் புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிவேட்டினை மாகாண அரசு வழங்கவுள்ளது. இதன் அடிப்படையில் பிக்கனில் டபுள் கராஜுடன் கூடிய ஃப்ரீஹோல் டவுன்ஹவுஸை 720,000 இருந்தும், டிட்டாச் வீடொன்றை 799,000 இருந்தும், டபுள் கராஜ் டிட்டாச் வீடொன்றை 983,000 இருந்தும் சொந்தமாக்கும் லிமிடெட் டைம் சந்தர்ப்பத்தினை தருகின்றார் நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் 416-888-8044. க்ளோசிங் இந்த ஆண்டு நிறைவில் அல்லது அடுத்த ஆண்டில் கிடைக்கின்றது. பினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்களும் உள்ளன. ஃப்ரீ அசைன்மெண்ட், குறைவான விலையில் வீடுகளை வாங்கும் வாய்ப்பினை விலைகள் அதிகரிக்கவும் பயன்படுத்த அழையுங்கள். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 நேர்கள் 19 காலையில் நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்க அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266
3: நேரம் காலை 8:30.
9: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
3: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. பவனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக விண்ணப்பிக்கும் பொதுமக்களிடம் முறையற்ற வகையில் பணம் கோரப்படுவதாகவும் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளின் தேர்தல் வழக்குகள் தொடர்பாக முதல்வர் விஜய்க்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஈரான் தொடர்பான மோதல் சூழலில் எரிபொருள் விலையை குறைப்பதற்கான பல நாடுகளின் கூட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக 23.6 மில்லியன் கொள்கலன் எண்ணெயை விடுவிப்பதாக உறுதியளித்திருந்த போதிலும் அதற்கான எந்தவொரு கொள்கையும் தாங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரின்ஸ் எட்வர்ட் தீவு விசாரணையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அச்சுறுத்தல் மற்றும் நில கையகப்படுத்தல்கள் குறித்து முன்னாள் ஆர்சிஎம்பி இயக்குநரும் சொலிசிட்டர் ஜெனரலும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஆயுதங்கள் எதுவுமற்ற ஏவுகணை ஒன்றை சீனா சோதனை செய்ததைத் தொடர்ந்து சீனாவின் அணு ஆயுத கட்டமைப்பின் வேகமான மற்றும் ஒளிவு மறைவான விரிவாக்கம் பெரும் கவலையளிப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள தனது பணியாளர்களில் சுமார் 2% பேரை பாதிக்கும் வகையில் புதிய கட்டட பணிநீக்க நடவடிக்கையை மைக்ரோசாப்ட் அறிவித்துள்ளது. அமெரிக்காவை தவிர இஸ்ரேலுக்கு வேறு சக்தி வாய்ந்த நட்பு நாடுகளின் ஆதரவு இல்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு பேட்டியளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா போன்ற சிறிய நாடுகளின் ஆதரவு எங்களுக்கு உள்ளது என்று தெரிவித்தார்.
9: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.

0: புத்தமது காலையில் இது கந்தசாமி நேரம்.
1: வணக்கம், செயலிக்கட கந்தசாமி. ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க இருக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சோக்கர் பிளேயர், சோக்கர் கோச், சோக்கரை பற்றி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விடயங்களே இல்லை. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அந்த சோக்கர் ரெண்டா உங்களோட உயிரோட உங்களோட ரத்தத்தோட ஊர்னதுன்ற மாதிரி நாங்கள் அறிஞ்சோம். அதனால தான் இப்போ உங்களை எங்களோட வானிலையத்துக்கு கூப்பிட்டு இந்த உலகிற்கிண்ண கால்பந்து போட்டிகள் நடக்கிற நேரத்தில் உலக கால்பந்து போட்டி தொடர்பாகவும் உங்களுடைய சோக்கர் விளையாட்டு பற்றியும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளதாமட்டு கூப்பிட்டுருக்குறோம். சரி, சொல்லுங்க, என்ன மாதிரி உங்களுக்கு இந்த உதயவந்த ஆட்டம் அதாவது இந்த சோக்கரில் ஆசை வந்தது? இந்த சோக்கரை பற்றி உங்களுக்கு தெரியாத விடயமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எப்படி நீங்கள் உங்களை மடத்து கொண்டதீங்க?
2: அது வணக்கம், என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு முதற்கண் உங்களுக்கு நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. என்னென்று சொன்னால், சின்ன வயசில் இருந்தே எனக்கு சொக்கரண்டா உயிர். ஏனென்று சொன்னால் பாருங்கோ, நான் பிறந்தது தென்மராட்சியில். அதில் எங்களோட ஊர் வந்து தென்மராட்சியில் ஒரு ஊர், நல்ல மிடுக்கான ஒரு ஊர் உண்டு. அப்போ அங்கே வந்து தென்னஞ்சோலைகள், ஒவ்வொரு வீட்டில் போனாலும் தென்னஞ்சோலைகள் அப்படியே பரவி இருக்கும். அப்படின்னு பார்க்கல வந்து சில வேளையில் வந்து எங்களோட ஊரில் வந்து அந்த தென்னஞ்சோலைகள் இருக்கிற அந்த ஓலைகள் இருக்குத்தானே, அதை கட்டி கூட நாங்கள் வந்து அந்த கீழால் நடக்காமல் மேலாலேயே நடந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போடுவோம். கீழே வந்து இப்போ டிராஃபிக் பிரச்சனை அல்லது வந்து மழை பெஞ்சு வெள்ளம் இருக்கும் நடக்க இல்லாட்டி இந்த ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தென்னைகள் இருக்க ஓலைகளை கட்டி அதால மேலால நடந்தே நாங்கள் போடுவோம். அப்படி இருக்கிற அப்படியான ஒரு இடத்துல நடந்தாங்க. அப்போ சொன்னால் எல்லாம் பெரிய பெரிய தென்னங்காணிகள் தேங்காய் வரைக்கிறது. அப்போ அப்பா என்ன கூப்பிட்டுருவார், தேங்காய் வரைக்க வா, தோட்டத்துக்கு போவோம், தென்னந்தோட்டத்துக்கு போக மாட்டோம். அப்படி என்று போக்கில் வந்து எனக்கு வந்து அந்த தென்னை தேங்காய்களை பறித்த தேங்காய்களை கொண்டே அந்த வண்டியில் கொண்டே போடணும். எனக்கு வந்து சரியான இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் போடுறது வந்து சரியான களைப்பு. நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு தேங்காயும் காலில் எடுத்து ஒரு அடி ஃபுட்பால் மாதிரி ஒரு அடி, நான் அடிக்கிற அடியில் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே வண்டியில் நிற்கிறேன். எங்களோட காணியெல்லாம் பெரிய காணி என்ன, அங்கே போய் தேங்காவை விழுந்துடும். அப்போ அதை பார்த்துட்டு ஒரு நாள் எங்களோட பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாஸ்டர் வந்துட்டு, ஆ என்னடாப்பா இப்படி அடிக்கிற, நீ ஃபுட்பாலுக்கு விளையாடணும்னு சொல்லி சொல்லி போட்டு போட்டார். பிறகு வந்து பாருங்கோ, தென்னைகளை இந்த தேங்காய்களை கீழே பொறுக்கி எடுத்துக்கொண்டே வண்டியில் போடலாம் என்ன, தேங்காய் அங்கேருந்து கீழே விளையக்குள்ளே தலையால் ஒரு சின்ன ஹெட் பண்ணி விடுவேன் என்ன, தலையால் ஹெட் பண்ணினோடனே தேங்காவை அந்த வண்டலுக்குள்ள போய் விழுந்துடும். அப்போ இந்த திறமைகளை பார்த்து வந்து என்ன வந்து ஒரு சொக்கரில் வந்து நான் விளையாடலாம் என்று சொல்லி என்ன வந்து அப்பையிலேருந்து ஆக்கள், ஓ கந்தசாமி என்று சொன்னால் இவனுக்கு தெரியாத சொக்கரையில் ஒரு பெரிய ஒரு சொக்கர் விளையாட்டுக்காரன் என்று அப்படி ஒரு அப்படியே நான் வளர்ந்து அப்படியே நான் வந்துட்டேன்.
1: சரி, விளங்குது என்ன மாதிரி உங்களுக்கு சொக்கர் வந்தேன். உங்களுடைய அந்த சொக்கர் வரலாற்றில் வந்து நான் கேள்விப்பட்டேன் என்னென்று சொன்னால், நீங்கள் வந்து சொக்கர் விளையாடி ஒரு மச்சில் செய்த ஒரு விடயத்தால் வந்து நீங்கள் வந்து போலீஸில் போய் பிடிபட்டு உள்ளுக்குள்ளே இருந்த நீங்கள் என்று சொல்லி, அதுக்கான காரணம் என்ன நடந்தது என்று விரிவாக சொல்ல முடியுமா?
2: ஓ, அது என்னென்று சொன்னால் பாருங்க, நான் வந்து ஒரு அகோரமான போட்டி, இப்போ எங்களோட ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் மாவட்ட போட்டி யாழ்ப்பாணத்துக்கும் சாவச்சேரி கொண்டு போடையில நான் வந்து போல எனக்கு தட்டையக்குள்ள வந்து நான் எனக்கு வலு தான் விளையாட அங்கே வெட்டி இஞ்ச வெட்டி கொண்டு போயிருக்கல ஒட்டுக்கா இந்த போஸ்டில் எங்களோட போஸ்டிலேருந்து அந்த போஸ்டுக்கு உயர்த்தி அடிச்சு நான் என்ன அந்த உயர்த்தி அடிக்க எனக்கு தெரியல மேலால் ஆமீண்ட ஹெலிகாப்டர் போனது. ஹெலிகாப்டர்களில் போய் அந்த பந்து அடி ஓட்டுச்சு. ஹெலிகாப்டர்கள் அடித்து அந்த ஹெலிகாப்டர் அடித்து ஹெலிகாப்டர் அப்படியே விழுந்து அதில் இருந்த அவ்வளோ பேர் ஆமிக்காரன் செத்து போனாங்களேன். அதோட வந்து என்ன பிடிச்சி கொண்டு போய் ஏதோ ஒரு பெரிய குண்டை எடுத்து நான் போட்டுட்டேன்ன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியல நான் அடித்த ஃபுட்பால் தான் அவங்க இந்த ஹெலியில் போய் பட்டு ஹெலி விழுந்ததுன்னு சொல்லி. அப்போ அதுலேருந்து கொண்டு வச்சிருந்து ரெண்டு மூணு வருஷம் வச்சிருந்து பிறகு வழியால் விட்டுட்டாங்க. அதால் அதுக்கு பிறகு வந்து எங்களை வீட்டுக்காரர் சொல்லிப்போட, நீ இந்த சொக்கர் விளையாடி போடாத.
1: சரி, அப்போ கனடா வந்து உங்களுடைய சொக்கர் வாழ்க்கை எப்படி இருந்தது? நீங்கள் படித்த பாடசாலைக்காக விளையாடினீங்களோ அல்லது கிளப்புக்காக விளையாடினீர்களோ, அந்த அனுபவங்களை நேர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
2: என்னென்று சொன்னால், கனடாவில் சொக்கர் விளையாடுறதுலேயும் கொஞ்சம் தடை வந்துட்டது எனக்கு. அதால் நான் கனடாவில் சொக்கர் விளையாட இல்லாமல் போயிட்டது.
1: என்ன காரணம் உங்களுக்கு? பண வசதி இல்லாமல் இருந்ததா அல்லது வீட்டு பிரச்சனை, என்ன காரணத்துக்காக நீங்கள் விளையாடாமல் இருந்து நீங்கள் கனடாவில்?
2: அது வந்து இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னென்று சொன்னால், இப்போ நான் கனடியன் சிட்டிசன். என்னென்று சொன்னால், நான் ரெஃப்யூஜியாக வந்து இந்த கேஸ் எழுதிக்குள்ள அங்கே சிரோனில் ஆர்மி போலீஸ் அடித்து எனக்கு கால் முறிஞ்சு நடக்க இயலாது, கால் முறிஞ்சு போச்சுதுன்னு சொல்லித்தான் கேஸ் எழுதினது. அப்போ அப்படியே கேஸ் எழுதி போட்டு நாளைக்கு நான் சொக்கர் விளையாடி கொண்டு கிரவுண்டில் இருக்கிற படத்தை யாரும் கொண்டே காட்டி விட்டால் பிரச்சனை என்று இந்த லோயர் சொன்னார். அப்போ அதோட அந்த கனடாக்கு இல்லை சொக்கர் விளையாடுற இதுவும் வந்துட்டு. ஆனால் எப்பவும் வந்து எனக்கு அந்த சொக்கர் வந்து சரியான ஆசை இருக்குது.
1: நீங்கள் வந்த கனடா உலக கிண்ணத்துக்கு போக முதல் நீங்கள் பல அறிவுரைகளை அவர் கனடா சோக்கர் கிளப்புக்கும் சங்கத்துக்கு வழங்கியிருந்தீர்கள் என்று சொல்லி, கடைசியாக வந்து இந்த மொரக்கோ நாட்டுக்கு எதிரான போட்டியில் கூட அவர்கள் உங்களுடைய அறிவுரையை கேட்டிருந்தால் வென்றிருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் ஒரு அதுக்கே ஃபேஸ்புக்கில் நீங்கள் பதிவிட்டதாக நாங்கள் அறிஞ்சோம். கனடா சோக்கர் கோச் வந்து என் அட்வைஸை கேட்டிருந்தால் மொரக்கோ அணியுடனான போட்டியில் வடிவாக வென்றிருக்கலாம் என்று சொல்லி, அப்படி என்ன அறிவுரையை நீங்கள் அந்த கனடா கோச்சுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க?
2: அதில் ஒன்றுமே நான் பெருசாக சொல்லலை. நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், கனடாவின் கோல் போஸ்ட்டை மற்ற பக்கம் மாற்றி வைக்க சொல்லி, அதாவது வந்து நெட்டை முன்பக்கம் வச்சு விட்டால் வந்து கோல் வந்து நெட்டோடைய நின்றுடும் அடிக்கை உள்ளுக்குள்ளே போகாது. என்ன அதை நான் திருப்பி திருப்பி நான் டெக்ஸ்ட் மெசேஜ்லையும் அனுப்பி நான் ட்விட்டர்லையும் போட்டு நான் அவருக்கு இமெயில் வந்து அதை கேட்டிருந்தார் என்று சொன்னால் ஒற்று பிரச்சனையுமே வந்திருக்காது. அது கனடா நிச்சயமாக வென்றிருக்கும்.
1: சரி, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இன்னொரு கதை வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு மேட்சில் நீங்கள் விளையாடிக்க ஊரில் விளையாடிக்கல வந்து உங்கள் ரெண்டு கோல் தேவைப்பட்டது வெல்லுறதுக்கு. ஆனால் ஒரு பெனால்ட்டியிலேயே நீங்கள் ரெண்டு கோல் அடித்து அந்த உங்களுடைய கழகத்தை நீங்கள் வெல்ல வச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி, அது எப்படி ஒரு பெனால்ட்டி கேக்கில் நீங்கள் ரெண்டு கோல் எப்படி அடிச்சிங்களேன்னு சொல்லி எங்களுடைய நேர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும்.
2: ஓ, அது ஒரு சரியான ஒரு புறுவறுப்பான போட்டி, ஒரு சாம்பியன்ஷிப் போட்டி, எங்களோட ஊருக்கும் இன்னொரு பக்கத்து ஊருக்கும் இடையில் நடந்த ஒரு போட்டி. அப்போ நாங்கள் வந்து ரெண்டு கோல் அடித்தா தான் அந்த சாம்பியன்ஷிப் எங்களுக்கு வரும். அப்போ வந்து நான் கொண்டு போய் வெட்டி கொண்டு போய்க்குள்ள எனக்கு வந்து ஃபவுல் அப்போ காலில் அடித்து விட்டாங்க. இப்போ நான் விழுந்து போனேன். அப்போ உடனே ரெஃப்ரி பெனால்ட்டி என்று சொன்னார். அப்போ பார்த்தேன் ரெண்டு கோல் வேணும், ஒன்றுமே செய்யலாது. என்ன செய்தேன் என்று சொன்னால், நான் அந்த போல் அடிக்க முதல் ஒரு சின்ன கத்தியை கொண்டு போய் ஒரு கத்தியை கொண்டு போய் முன்னால் வச்சேன். நான் அடித்த வேகம் இருக்குதானே, நடித்த வேகத்தில் அந்த கத்தியில் பட்டு போல் டெண்டாக பிரிஞ்சு ஒரு பக்கம் நெட்டுக்குள்ளே போச்சுது, மற்ற பக்கத்தால் நெட்டுக்குள்ளே போச்சுது. அப்ப ரெண்டு கோல்.
1: நன்றி சேகரிக்கின்ற கந்தசாமி அன் விவரம். நீங்கள் உங்களுடைய சொக்கர் இப்படியான அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய இந்த கால்பந்து சம்பந்தமான போட்டிகளை உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு.
2: நன்றி தம்பி, நன்றி. என்னை இந்த நேரம் பார்க்காமல் என்னை கூப்பிட்டு இந்த என்னை கலையகத்து கலைத்தினுடன் கலந்துரையாடியதற்கு நன்றி. உங்களுக்கும் நேர்களுக்கும் ஏதாவது சொக்க சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நேரடியாகவே என்னோட தொடர்பு கொள்ளலாம். எனக்கு தெரியாத சொக்கர் பற்றி தெரியாத விடயங்களே இல்லை. மீண்டும் ஒருமுறை நன்றி, வணக்கம் எல்லாருக்கும்.

49 காலையில் எங்களுடன் இணைந்திருந்தவர் சைக்கிள் கடை கந்தசாமி.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: சில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை July 11, 12, 13, சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 நாட்களில் மீண்டும் வழங்கும் மாபெரும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனங்கள் விரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகள் வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் ஏ சில்க் எஃப்ஏர் வழங்கும் வேர் ஹவுஸ் சேல். காஞ்சிபுரம் சாரிகள், ஃபேன்சி சாரிகள், டிசைனர் சாரிகள், ஷல்வார்கள், ஏராளமான தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். இலக்கம் 11-20 டெப்ஸ்கோட் ரோட், யூனிட் 3-4-5 அமைந்திருக்கும் தமிழிசை கலாமந்தத்தில்.
2: வணக்கம்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
2: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
0: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
2: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
0: 416-818-8140,
3: 416-471-9181. முதலாவது போட்டியில் கெனடியன் இன்றைய நேரம் 12 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்ற போட்டியில் அர்ஜென்டினா அணியும் ஈஜிப்ட் அணிக்கும் இடையிலான போட்டி இடம்பெற இருக்கின்றது. 2:00 PM இடம்பெறுகின்ற போட்டியில் சுவிட்சர்லாந்து அணிக்கும் கொலம்பியா அணிக்கும் இடையிலான போட்டி இடம்பெற இருக்கின்றது. நேற்றைய தினம் நடந்து முடிந்த போட்டியில் ஸ்பெயின் அணி போர்ட்டுகல் அணியை 1-0 என்ற கோல் அடிப்படையிலும், பெல்ஜியம் அமெரிக்க அணியினை 1-4 என்ற கோல் அடிப்படையிலும் வெற்றி கொண்டது குறிப்பிடத்தக்கது.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள்.

रुक जाओ ना।